0: கடத்தப்பட்ட 20-க்கும் மேற்பட்ட புனித சின்னங்கள் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு திரும்ப கொண்டுவரப்பட்டுள்ளன என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். பருத்தி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற ஜவுளி குழுவின் 62வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தரமான ஜவுளி பொருட்களை உற்பத்தி செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாரம்பரிய இழைகளுடன் புதிய இழைகளையும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நவி மும்பையில் உள்ள மறுசுழற்சி செய்யும் ஆலைக்கு சென்று பார்வையிட்ட அவர், மறுசுழற்சி மறுபயன்பாடு போன்ற நடவடிக்கைகள் வாயிலாக ஜவுளி கழிவுகள் புதிய பொருட்களாக உருவாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பயன்படுத்தப்பட்ட ஆடைகள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் சிறு விற்பனையகத்தையும் அவர் திறந்து வைத்தார். பின்னர் அங்குள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தில் பயின்று வரும் மாணவர்களிடையே அமைச்சர் கலந்துரையாடினார். மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தாவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் நடைபெற்ற தாவேக அரசின் 100 நாள் சாதனைகள் குறித்த விளக்க பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இப்பகுதி மக்களின் குடிநீர் பிரச்சினைக்கு விரைவில் நிரந்தர தீர்வு காணப்படும் என்று தெரிவித்தார். திருப்பூரை தூய்மையான நவீன நகரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு செங்கோட்டையன் கூறினார். இந்த கூட்டத்தில் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், கடந்த காலங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். வரி பணத்தை முறைகேடு செய்பவர்கள் மக்கள் மன்றத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று அவர் கூறினார். பெருமளவிலான அந்நிய செலவாணியை ஈட்டும் வகையில் ஏற்றுமதியில் திருப்பூர் சாதனை படைத்து வருவதாக திரு அருண்ராஜ் தெரிவித்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்று மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக கடந்த 2019 தேர்தல் அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். அனைத்து நதிகளையும் இணைப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று என்றும், தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீரை வழங்குவதற்கான வழிமுறைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று திரு மாணிக்கம் தாக்கூர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திடக்கழிவு மேலாண்மை விதிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. கழிவுகளை தரம் பிரித்து பாதுகாப்பான முறையில் கையாளுதல், உரம் தயாரித்தல் போன்ற நடைமுறைகள் குறித்து இந்நிகழ்ச்சியில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக சுகாதார கண்காணிப்பாளர் திரு ராதாகிருஷ்ணன் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.
2: திடக்கழிவு மேலாண்மை 2026 வந்து முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றதுக்காக மக்கள்கிட்ட போயிட்டு அவேர்னஸ் மூலமாக அந்த கருத்துக்களை சேர்க்கணுன்ற எண்ணத்தில் அந்த அவேர்னஸ் கேம்பெயின் வந்து எல்லா அந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸ் முக்கியமாக அந்த யூனிட்ஸு, மாஸ்க்கு, டெம்பிள், கல்யாண மண்டபம், ஸ்கூல்ஸ் மற்ற எல்லா இடங்கள்லேருந்தே ரெப்ரசன்டேட்டிவ் வர சொல்லி அவங்களுக்கு முறையான ஒரு அவேர்னஸ் கம் இந்த ட்ரைனிங் சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம்.
0: குப்பைகளை தரம் பிரிப்பது குறித்த விளக்க நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று வெலிங்டனை சேர்ந்த குடியிருப்பு வாசி திரு வினோத் தெரிவித்தார்.
3: வெளிண்டின் கண்டோன்மெண்ட் சார்பாக பார்த்தீங்கன்னா திடக்கழிவு மேலாண்மை திட்டத்துக்கு வந்து 26 சட்டத்தின் பிரகாரம் இன்னைக்கு எப்படி வந்து பிரிக்கும் மக்கும் குப்பை மக்காத குப்பைகள் வந்து எவ்வாறு பிரிக்கணுன்ற வந்து கிளாஸ் எடுத்திருந்தாலும் இது மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளாத நிகழ்ச்சியாக இருந்தது. இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த கருப்பு பிளாஸ்டிக் வந்து ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்ற விஷயத்தையும் இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த குப்பை வந்து எவ்வாறு பிரிக்கணும்னு சிறப்பாக வந்து ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு சொல்லித்தர மாதிரி நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த நிகழ்ச்சியும் மிகவும் சிறப்பாக இருந்தது.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இன்று இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் இன்று மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது.

0: அறிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. பலோச்சிஸ்தானில் உள்ள மஸ்தாங் மாவட்டத்தில் குடிமக்கள் மீது பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு பலோச் மனித உரிமைகள் குழு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பனாமா நாட்டு கொடியுடன் 24 மாலுமிகள் மற்றும் 72,100 மெட்ரிக் டன் இரும்பு தாதுவுடன் சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல் வங்கக்கடலில் மூழ்கியது. மாநிலங்களின் எல்லைப்பகுதிகளில் நிகழும் அன்றாட பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காண்பதை உறுதி செய்யும் வகையில் கூட்டுக்குழு அமைப்பது என்று மேகாலயா அசாம் மாநில அரசுகள் முடிவு செய்துள்ளன. 387th மெட்ராஸ் தினத்தை முன்னிட்டு சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் சிறப்பு புகைப்பட கண்காட்சியை மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ராஜேஷ்குமார் ஆகியோர் நேற்று தொடங்கி வைத்தனர். காஞ்சிபுரம் அரக்கோணம் இடையே உள்ள ரயில்வே கிராசிங்கில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பது குறித்து மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் ஆய்வு செய்தார். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் சார்பில் சென்னை அசோக் நகரில் நேற்று நடைபெற்ற மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் மொத்தம் 3,289 பேர் பயனடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாநில பள்ளி கல்வித்துறை சார்பில் மாணவ மாணவிகளுக்கான இளையோர் திறன் கலை திருவிழா என்ற மாவட்ட அளவிலான போட்டிகளை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு குறித்த பயிற்சி பட்டறை ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமர் கோவிலில் பெரிய திருமஞ்சன அபிஷேகம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. கொழும்புவில் இப்போட்டி காலை 10 தொடங்குகிறது. சென்னையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 72 ரன் வித்தியாசத்தில் நெல்லை அணியை வென்றது. கான்கன் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி உள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-3, 10-3 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் சாண்டியாகோ, தைவானின் ரேஹோ இணையை வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரிசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அஹிம்சை, அமைதி ஆகியவை இந்தியாவின் தொன்மையான கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பருத்தி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தாவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்புவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. 3
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். மரியானா அகழி வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். புவி ஒரு நீலக்கூள், அதன் கடல் மடிகளில் பல்வேறு அதிசயங்களும் மர்மங்களும் புதைந்து கிடக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் மரியானா அகழி. மரியானா ட்ரெஞ்ச் எனப்படும் உலகிலேயே ஆழமான பகுதி கடல் ஆழங்களின் பாதாள பெரும்பள்ளம். பொதுவாக கடற்பகுதிகளின் ஆழம் 4 என்ற அளவில் இருக்கும். ஆனால் உலகின் பேராழமான மரியானா அகழி 11 ஆழமானது. இந்த பேராழத்தில் எவரெஸ்ட் சிகரத்தையே வைத்தாலும் அதற்கு மேலும் 2.2 உயரம் வரை கடல் நீர் இருக்கும். மரியானாவை அதன் அதி ஆழத்தின் பொருட்டு புவியின் 4 துருவம் என்று விஞ்ஞானிகள் அழைக்கின்றனர். அதாவது வடதுருவம், தென் துருவம் ஆகியவை 2 துருவங்கள் என்றால் எவரெஸ்டின் உயரம் 3வது துருவமாகவும் மரியானாவின் ஆழம் 4 துருவமாகவும் அழைக்கப்படுகின்றன. இந்த மரியானா அகழி மேற்கு பசிபிக் பெருங்கடலில் மரியானா தீவுகளுக்கு 200 கிலோமீட்டர்கள் கிழக்கில் அமைந்துள்ளது. 2500

0: கிலோமீட்டர் நீளமும் 69 கிலோமீட்டர் அகலமும் கொண்டு பிறை வடிவில் தோற்றம் அளிக்கிறது. மரியானா அகழி பகுதியில் சேலஞ்சர் டீப் எனும் பகுதிதான் புவிப்பரப்பிலேயே அதிக ஆழம் கொண்ட புள்ளி. 1875 ஆண்டில் பிரிட்டனை சேர்ந்த சேலஞ்சர் என்னும் கப்பலின் ஆழ்கடல் பயணத்தில் ஒலி அலைகளை எதிரொலித்து அதன் ஆழம் கண்டறியப்பட்டதால் இந்த பகுதி சேலஞ்சர் டீப் என்று அழைக்கப்படுகிறது. கடலின் அதி ஆழமாக இது இருப்பதால் காற்றின் அழுத்தம் இங்கு மிக அதிகமாக இருக்கும். இங்கு நிலவும் காற்றழுத்தமான 1086 பார்கள் மேற்பரப்பில் நிலவும் அழுத்தத்தை விட 1071 மடங்கு அதிகமானதாகும். சூரிய ஒளி ஊடுருவாத இந்த கடல் ஆழத்தில் வெப்பநிலை 4 முதல் 1 டிகிரி செல்சியஸ் வரை சில்லிடும் கடும் குளிராக இருக்கும். அதே சமயத்தில் இந்த அகழியின் வேறு பகுதிகளில் புவி ஆழங்களில் இருந்து 700 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை கொதிக்கும் நீரோட்டங்களும் உண்டு. அதற்கு காரணம் அந்த இடங்களில் இருக்கும் எரிமலைகள் ஆகும். 180 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மரியானா அகழி உருவாகியிருக்கலாம் என்று புவியியலாளர்கள் கருதுகின்றனர். பசிபிக் நிலத்தகடும் மரியானா சிறு தகடும் மோதிக்கொண்ட போது பசிபிக் நிலத்தகடானது மரியானாவின் அடிப்பகுதியில் குழிந்ததாக கூறப்படுகிறது. உலகில் எங்கும் காணப்படாத வினோத உயிரினங்கள் இங்கு காணப்படுகின்றன. 10 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட பேருரு அமீபாக்கள், 30 சென்டிமீட்டர்களுக்கு வளரும் டம்போ ஆக்டோபஸ்கள், கண்ணாடி போல ஒளி ஊடுருவும் டெலஸ்கோப் ஆக்டோபஸ்கள், 13 அடி நீளம் கொண்ட சுறாக்கள், வினோதமான ஆழ்கடல் நத்தை மீன்கள் மற்றும் புவிப்பரப்பில் எங்கும் காண முடியாத 200 வகையான தொல் நுண்ணுயிர்கள் உட்பட பல்வேறு உயிரினங்கள் இங்கே வசிக்கின்றன. இவ்வாறு அதி ஆழத்தில் இருந்தாலும் இந்த பகுதி கூட மனிதனின் மாசுபடுத்தலுக்கும் நச்சுக் கழிவுகளுக்கும் தப்பவில்லை. இப்பகுதியை வெவ்வேறு காலங்களில் ஆராய்ந்த விஞ்ஞானிகள் கடலடி மீன்களுக்குள் நுண் நெகிழிப்படிவுகள் இருப்பதையும் மரியானா படுகையில் நெகிழிப்பைகள் இருப்பதையும் பதிவு செய்துள்ளனர். அணுப்பரிசோதனைகளின் விளைவாக மரியானா கடலடி உயிரினங்களில் கார்பன் 14 கதிரியத் தாக்கம் இருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே இயற்கையின் அபூர்வங்களில் ஒன்றான நமது புவியின் ஆழ்பகுதியான மரியானாவை நாம் வியப்பதோடு மட்டுமல்லாமல் பாதுகாக்கவும் வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், மரியானா அகழி. வழங்கியவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7 மணி. சிந்தனை மலர். பேராசையை தவிர்த்தால் ஆயுதங்களுக்கு அவசியமே இருக்காது. பேராசையை தவிர்த்தால் ஆயுதங்களுக்கு அவசியமே இருக்காது. நேர்லே இது மகாத்மா காந்தியடிகள் அவர்களின் சிந்தனை.
1: சங்கீத சாரல். பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
2: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:02, 8:00.
1: புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மலர்.

புதுச்சேரி தயாரிப்பு பொருட்களுக்கான லட்சினை வெளியீட்டு விழா மற்றும் கீழூரில் நடைபெற்ற சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் விழா ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன.

0: பிப்டிக் மற்றும் தேசிய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் புதுச்சேரி தயாரிப்பு பொருட்களுக்கான லட்சினை வெளியீட்டு விழா நேற்று முன்தினம் நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்ற இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மேட் இன் புதுச்சேரி லோகோவை வெளியிட்டனர். அதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றினார் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன்.
1: மேட் இன் புதுச்சேரி என்ற பெயரை பார்க்கும் போது தரமான தயாரிப்பு என்ற நம்பிக்கை கன்சியூமருக்கு ஏற்பட வேண்டும். தயாரிப்புகள் தரம், வடிவம், புதுமை, பேக்கிங், நுகர்வோர் அனுபவம் அனைத்திலும் உயர்ந்த ஸ்டாண்டர்டை பின்பற்ற வேண்டியது அவசியம். மேட் இன் புதுச்சேரி முத்திரையோடு வெளிவரும் ஒவ்வொரு தயாரிப்பும் புதுச்சேரியின் பெயரையும் தன்னுடன் எடுத்து செல்கிறது என்பதை நம்முடைய என்டர்பிரினர்ஸ் நினைவில் கொள்ள வேண்டும். அதனால் ஒவ்வொரு தயாரிப்பின் தரமும் அந்த நிறுவனத்தின் பொறுப்பு மட்டுமல்ல, மேட் இன் புதுச்சேரி ஒட்டுமொத்த அடையாளத்தின் நம்பகத்தன்மையாக தீர்மானிக்கும். இனோவேஷன், குவாலிட்டி இரண்டும் மேட் இன் புதுச்சேரி முயற்சியின் அடித்தளமாக இருக்க வேண்டும். பாரத பிரதமர் 12 வருஷமாக மேட் இன் இந்தியான்னு ஒரு லோகோ கொடுத்தார். இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் நம்ம எல்லாம் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் மொபைல் ஃபோன்ஸ் டு அதர் கண்ட்ரிஸ் ஆஃப் த வேர்ல்டு. அதே மாதிரி இந்தியன் ஆட்டோமொபைல்ஸ், ஆல் ஃபாரின் கண்ட்ரீஸ் ஆர் கம்மிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் த கார்ஸ் இன் இந்தியா அண்ட் தேர் எக்ஸ்போர்ட்டிங் தோஸ் கார்ஸ் abroad. It's a major export business. Now we are going towards semiconductors. Why should we depend upon semiconductors from import? We should be exporting our semiconductors to outside world. அதுக்காக லிங்க் அப் பண்ணனா கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வேணும். அது இந்தியா முழுக்க எங்கெல்லாம் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மைனிங் பண்ண முடியுமோ அதெல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் they are trying to make self sufficient and making india inga vandha inda pudhu logo neenga introduce pannirukinga. I am very happy that all the handicrafts are going to be benefited globally, but I see this as a great opportunity for further industrialization in manufacturing and it in Puducherry. நான் வந்து முதலமைச்சர் கூட பேசிகிட்ருக்கேன், இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் கூட பேசிகிட்ருக்கேன், எல்லோரும் எக்ரி பண்ணிட்டாங்க இந்த 5 வருஷத்தில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் கம் இன் த மேனுஃபேக்சரிங் அண்ட் ஐடி செக்டர் இன் புதுச்சேரி. பிகாஸ் இட் பெயின்ஸ் மீ டு சி மை யங்ஸ்டர்ஸ் கோயிங் டு பெங்களூர் அண்ட் மெட்ராஸ் ஃபார் பர்பஸ் ஆஃப் கெட்டிங் ஜாப்ஸ். வி ஷுட் ஹாவ் அவர் யங்ஸ்டர்ஸ் கெட்டிங் எம்ப்ளாய்ட் இன் புதுச்சேரி இட் செல்ஃப். And I think this logo will be a big motivation to see that it is not only provides jobs for the youngsters, but also it provides income in term of GST to the government. At the same time, I would like to make a caution today. MSME sector, the maximum vela vaipugal nama koduka mudiyum, and IT sector. Adukaga nanga pona oru varshamaga, we have ease of doing business. அதெல்லாம் எக்கச்சக்கம் ரிஃபார்ம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இந்த தடவை கூட இந்த அசம்பிளியில் கூட வி ஆர் கோயிங் டு பாஸ் அன் ஆக்ட். அதில் வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வி ஆர் மேக்கிங் இட் வெரி கம்ஃபர்டபுள் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் இன்வெஸ்டிங் இன் புதுச்சேரி. மேட் இன் புதுச்சேரி என்பது நாம் எங்கு ஒரு பொருள் தயாரிக்கிறோம் என்பதை கூறும் அடையாளமாக மட்டும் இருக்கக்கூடாது, அது தரத்தின், பொறுப்பின், புதுமையின் அடையாளமாக இருக்க வேண்டும். இந்த முயற்சியை முன்னெடுத்த

0: இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், பிப்டிக், இடிஐ மற்றும் என்டர்பிரினர்ஸ் அனைவரையும் நான் பாராட்டியனுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தமது உரையில்,
2: புதுச்சேரியுடைய தொழில் வளர்ச்சியில் மீண்டும் ஒரு மைல்கல். எங்களுடைய அரசானது தொழில் வளர்ச்சி புதுச்சேரி கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதில் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்ட சின்னம் பான்ஃபீல் மேட் இன் புதுச்சேரி. புதுச்சேரியுடைய தொழில் வளர்ச்சி இவற்றை நாம் கணிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தனி நபர் வருமானம் புதுச்சேரி இப்போ என்ன இருக்குது? 3,06,619 ரூபா தனி நபர் வருமானம். என்னோட கேட்பாங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க, தனி நபர் வருமானம் 3,06,000 சொல்கிறீங்க, எப்படி அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மிக முக்கிய பங்கு தொழில் வளர்ச்சி, அதுவும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிலுடைய வளர்ச்சி. இன்று ஏறக்குறைய சுமார் 116,000 பேர் இந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் பதிவு செய்திருக்கின்றார்கள். அது காரணம் மத்திய அரசுடைய நிதி உதவி, மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற திட்டங்கள், அதன் மூலமாக தொழில் முனைவோருக்கு கொடுக்கப்படுகின்ற ஊக்கத்தொகை, இவையெல்லாம் இந்த புதிய தொழில் முனைவோருக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து அவர்களை சிறு குறு தொழில் மற்றும் நடுத்தர தொழில் பதிவு செய்ய வைத்திருக்கின்றது என்பது உண்மை. இவர்கள் பல சிறிய தொழிலை தொடங்கி இங்கே நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் மூலமாக நமக்கு வருகின்ற வருவாய், அது மட்டுமல்லாது கலால் துறையின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற வருவாய், இவையெல்லாம் இணைந்து நம்முடைய தனி நபர் வருமானம் புதுச்சேரியில் உயர்ந்து வருகின்றது. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இளைஞர்கள் பிள்ளைகள் படிப்பதற்குரிய ஒரு வாய்ப்பினை அரசு பல திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறது. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதும் அரசினுடைய எண்ணம். புதுச்சேரியில் தொழிற்பேட்டைகள் எப்படிப்பட்ட தொழிற்பேட்டைகள் இருக்கின்றது, எப்படிப்பட்ட தொழிற்சாலைகள் இருக்கின்றன நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். இருக்கின்ற தொழிற்சாலைகளில் சில தொழிற்பேட்டைகள் சிறந்த முறையில் செயல்பட்டு வருகின்றது, பல பெரிய தொழிற்சாலை சிறிய தொழிற்சாலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒரு புதிய தொழிற்பேட்டையை உருவாக்கி சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் மூலமாக பல புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வந்து அங்கே இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்ற நிலையில் நடவடிக்கை அரசு எடுத்து வருகிறது இப்பொழுது. அது மட்டுமல்ல, இளைஞர்களுக்கு ஒரு புதிய தொழில் தொடங்குவதற்கான அவர்களை தொழில் முனைவர்களாக உருவாக்குவதற்கான நடவடிக்கையும் எடுத்து வருகின்றது. அதுக்குரிய ஆலோசனைகளையும் இப்பொழுது அரசு வழங்கி வருகின்றது. நீங்கள் நல்லா பார்க்கலாம், புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையுடைய வருகை, இவையெல்லாம் இணைந்து நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்த ஒரு சிறிய மாநிலமாக இப்போது அரசு கொண்டு வந்திருக்கின்றது. மேலும் மேலும் பல தொழிற்சாலைகள் கொண்டு வரும் நடவடிக்கையும் அரசு எடுத்து வருகின்றது. நம்ம ஒரு பெரிய குறை, நான் அடிக்கடி நம்முடைய நண்பர்கள் கேட்கும் பொழுது தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய புதுச்சேரியில் போதுமான அளவிற்கு மின்சாரம் இருக்கின்றது, அது சரியான முறையில் வழங்க வேண்டும் என்பது அரசுடைய எண்ணம். அதற்கு நடவடிக்கைகளும் இப்பொழுது அரசு எடுத்து வருகின்றது. ஒரு துணை மின் நிலையம் தவளக்குப்பத்திலும் ஹாஸ்பிட்டலையும் இப்பொழுது அமைப்பதற்கான நடவடிக்கை அரசு எடுத்து அந்த பணிகள் தொடங்கப்பட்டு இருக்கின்றது. அந்த பணிகள் முடிவடையும் தருவாயில் நிச்சயமாக தடையில்லா மின்சாரமாக புதுச்சேரியில் முழுமையாக கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி சரியான மின்சாரம் கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கையும் அரசு எடுத்து வருகின்றது. இப்பொழுது கூட நம்முடைய மத்திய அரசு உதவியோடு தேக்தாமால் நம்முடைய ஏஎஃப்டி ஆலையுடைய இடத்தில் அந்த ஒரு பணியை தொடங்கியிருக்கும். ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டி கைவினை கலைஞருடைய பொருட்களை எல்லாம் கைவினை கலைஞர் தயாரித்த பொருட்கள் எல்லாம் அங்கே சந்தைப்படுத்தி கொடுப்பதற்கான நிலையில் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அந்த இடத்திலேயே நம்முடைய தொழில் முனைவோர்கள் சிறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலை சார்ந்த நண்பர்கள் கேட்கின்ற மாதிரி ஒரு பெரிய அரங்கம், அவர் தயாரித்த பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான ஒரு அரங்கத்தை கூட அந்த இடத்திலே நிர்வாகிக்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது.
1: மேலும் இவ்விழாவில் தொழில்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ், சட்டமன்ற உறுப்பினர் திரு விக்னேஷ் கண்ணன், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌகான், தொழில்துறை செயலர் திரு விக்ராந்த் ராஜா, தேசிய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் திரு சுனில் சுக்லா மற்றும் தொழில் முனைவோர், சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் விழா கீழூரில் கடந்த 16ஆம் தேதி நடைபெற்றது. இந்நாளையொட்டி கீழூரில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூணில் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மரியாதை செய்தார். பின்னர் உரையாற்றிய அவர்,
3: நம்முடைய இந்திய நாடு 1947ஆம் ஆண்டு

0: சுதந்திரம் பெற்றிருந்தாலும் நம்முடைய புதுவை பிரெஞ்சுக்காரனுடைய ஆதிக்கத்திலே இருந்த காரணத்தினால் விடுதலை பெற முடியாத ஒரு சூழல் அன்றைக்கு இருந்தது. நம்முடைய எண்ணற்ற சுதந்திர போராட்டத்தினுடைய வீரர்கள் தன்னுடைய இன்னுரையும் கொடுத்து நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திற்கு சுதந்திரம் வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து அதற்கு பலகட்ட போராட்டங்களை நடத்தி பல இன்னல்களுக்கு ஆட்பட்டு இந்த விடுதலையானது 1954 நவம்பர் மாதத்திலே நமக்கு கிடைத்தது. அப்படி நவம்பர் மாதம் நமக்கு சுதந்திரம் கிடைத்தாலும் கூட நாம் இந்திய நாட்டோடு இந்திய அரசாங்கத்தோடு சேர முடியாத ஒரு சூழல் இருந்தது. நாம் சுதந்திரம் அடைந்த 8 ஆண்டுகளுக்கு பிறகு 1962 தான் நாம் இந்திய நாடோடு இணைக்கின்ற அந்த நிகழ்வானது நடைபெற்றது. அப்படிப்பட்ட தியாகங்களை போற்றுகின்ற வகையிலே அந்த தியாகிகளுக்கு நாம் மரியாதை செலுத்துகின்ற ஒரு நாளாக இந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த நிகழ்வை அந்த பெருமையை உருவாக்கி கொடுத்த அந்த தலைவர்களுக்கு ஒரு நன்றி செலுத்துகின்ற விழா தான் இந்த விழா. ஒவ்வொரு ஆண்டும் இந்த வரலாற்று நிகழ்வை நம்முடைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த நிகழ்வானது இருக்க வேண்டும், இந்த வரலாற்றுகள் எல்லாம் போற்றப்பட வேண்டும், நம்முடைய தியாகிகளுடைய தியாகங்கள் எல்லாம் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம்.
1: மேலும் இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஏ கே டி ஆறுமுகம், திரு ரவிக்குமார், திரு கார்த்திகேயன் மற்றும் அரசு உயரதிகாரிகள், சுதந்திர போராட்ட தியாகிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.
2: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா? நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிஜேபி கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இறக்குமதி மீதான புதிய வரி விதிப்பது குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கான்கான் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிஜேபி கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை அவர் பதிவு செய்துள்ளார். புதுதில்லியில் உள்ள பாஜக தலைமையகத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட கட்சியின் தேசிய நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்களுடன் தாம் கலந்துரையாடியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் பிஜேபி தொண்டர்கள் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில்

0: வந்தே மாதரம் பாடலின் வரலாற்று சிறப்புமிக்க மரபை பாதுகாப்பது மற்றும் அதற்கு உரிய மரியாதை அளிப்பது தொடர்பான தீர்மானம் ஒன்றை பிஜேபி நிறைவேற்றியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். காலத்தால் அழியாத சுதந்திர போராட்டத்தின் அடையாளமாக திகழும் வந்தே மாதரம் பாடலின் கௌரவம், கண்ணியம், மரபு மற்றும் தேசிய பாடல் என்ற அந்தஸ்து ஆகியவற்றை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக அவர் கூறினார். வாக்கு வங்கி அரசியலுக்காக தேசிய பாடலை அவமதிக்கும் எந்த ஒரு முயற்சியையும் நிராகரிக்க பிஜேபி முடிவு செய்துள்ளதாக திரு நிதின் நபின் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். அந்நாட்டில் நடைபெறும் இந்தியா ரஷ்ய நாடுகளுக்கு இடையேயான கூட்டுக்குழு கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். இந்த கூட்டத்தில் இருதரப்பு வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெளியுறவு அமைச்சரின் இந்த பயணத்தின் போது அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவை சந்தித்து பரஸ்பரம், மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து விவாதிக்க உள்ளார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கிரேக்கம், எகிப்து ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கொல்கத்தாவில் கார்டன் ரீச் பகுதியில் உள்ள கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனம் மற்றும் யந்திரா இந்தியா நிறுவனங்களின் 5 ஆலைகள் அமைப்பதற்கான பூமி பூஜை விழாவில் இன்று பங்கேற்கிறார். மேற்கு வங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். பின்னர் GRSE மாளிகையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடன் நடைபெறும் கலந்துரையாடல் அமர்விலும் அவர் பங்கேற்கிறார். இதனையடுத்து ஈஸ்ட் பெங்கால் மோகன் பகான் அணிகளுக்கு இடையேயான துரந்த் கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியை அமைச்சர் பார்வையிடுகிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் விவசாயிகளுக்கு தடையின்றி குறித்த நேரத்தில் உரங்கள் கிடைப்பதற்கு அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கரீஃப் மற்றும் ரபி பருவத்திற்கான உரங்களின் தயார் நிலை குறித்து நேற்று திரு JP நட்டா ஆய்வு செய்தார். உலகின் மருந்து உற்பத்தி மையம் என்ற நிலையிலிருந்து ஆராய்ச்சி, புத்தாக்கம், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உலகின் ஆய்வகமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய உரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், சுகாதாரத்துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான வாய்ப்புகளை எடுத்துரைத்தார். மருந்து கண்டுபிடிப்பு, தனிப்பட்ட சிகிச்சை முறைகள், சுகாதார சேவைகளை வலுப்படுத்துவது, நோய் பரவல் கண்காணிப்பு போன்ற நடவடிக்கைகளுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அவசியம் என்று அவர் கூறினார். புதுதில்லியில் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சுகாதார சேவைக்கான செயற்கை நுண்ணறிவு சீர்மிகு மையம் அமைக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஜவுளி கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் நடவடிக்கைகள் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். பெலாப்பூரில் உள்ள ஜவுளி மறுசுழற்சி மையத்திற்கு சென்று பார்வையிட்ட அவர் இதனை தெரிவித்தார். மாதந்தோறும் 78 லட்சம் டன் ஜவுளி கழிவுகள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் அவற்றை நிலையான வளங்களாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். நவி மும்பையில் உள்ள மறுசுழற்சி ஆலையை போன்று நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளிலும் இதற்கான ஏற்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு கிரிராஜ் சிங் கேட்டுக்கொண்டார். ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு தேர்வு மையத்தில் அகில இந்திய ஆயுஷ் முதுகலை நுழைவுத் தேர்வு நடத்துவதில் ஏற்பட்ட குறைபாடுகள் தொடர்பாக தனியார் நிறுவனம் விளக்கம் அளிக்குமாறு தேசிய தேர்வு முகமை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த விவகாரத்திற்கு தீர்வு காணப்படும் வரை தேசிய தேர்வு முகமையின் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களின் பட்டியலில் இருந்து அந்த நிறுவனத்தின் பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக அந்த முகமை தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு தேர்வு மையத்தில் ஏற்பட்ட மின்சார தடை காரணமாக 49 தேர்வர்களால் தேர்வை முழுமையாக எழுத முடியாத நிலை ஏற்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மையத்தில் தேர்வெழுத முடியாமல் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கான

0: மறுதேர்வு அடுத்த மாதம் 1ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஜெய்ப்பூரில் உள்ள ராஜஸ்தான் மகளிர் பொறியியல் கல்லூரி மையத்தில் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கான 12 நிமிட விளம்பர காலவரம்பை நீக்குவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. கேபிள் தொலைக்காட்சி நெட்வொர்க் விதிகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் குறித்த அறிவிக்கை அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளதை அடுத்து இது நடைமுறைக்கு வந்துள்ளது. தொலைக்காட்சி ஒளிபரப்புத் துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை கருத்தில் கொண்டு விளம்பர கால அளவு தொடர்பான விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியிருந்தது. சத்தீஸ்கர், ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்ட், கர்நாடகா, மேற்கு வங்க மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் இதே நிலை நீடிக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. மத்திய பிரதேசம், கேரளம், உத்தராகண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திர பிரதேசம், பீகார் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் பின்னடைவு ஏற்பட்டதை அடுத்து கனடா நாட்டு மக்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் அமெரிக்கா விதிக்கும் புதிய வரிகளுக்கு இணையாக வரி விதிப்பது குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாடுகளுக்கு இடையேயான விரிவான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக தீவிர முயற்சி மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வந்த இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எதுவும் எட்டப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். விவசாயிகள், வர்த்தகர்கள் ஆகியோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் அரசு கூடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கான்கான் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-3, 10-3 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் சாண்டியாகோ, தைவானின் ரெய்ஹோ இணையை வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் ரோஹித் யாதவ் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதலில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 492 பேர் கொண்ட இந்திய குழு பங்கேற்கிறது. இக்குழுவில் 265 வீரர்கள் மற்றும் 227 வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிஜேபி கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இறக்குமதி மீதான புதிய வரி விதிப்பது குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கான்கான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25, 17:00.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் புகையிலையின் நவீன மாற்றம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள்.
4: நேயர்களுக்கு வணக்கம். புகையிலை நவீன மாற்றம், இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு. புகையிலையினால் இப்போ எந்த விதத்துல மாறுபட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்றது தான் கடந்த 2 ஆண்டுகளாக உலக சுகாதார நிறுவனத்தின் ஒரு முக்கிய கருப்பொருளாக உலக புகையிலை ஒழிப்பு தினத்துக்கு வச்சு அதை வந்து எல்லாரிடையும் வந்து பரப்புரையை ஏற்படுத்தணும்னு சொல்லி சொல்றதுனால இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து புகையிலையின் நவீன மாற்றம். சரி, புகையிலை என்ன விதத்துல எல்லாம் நம்ம கிட்ட மாறி வந்திருக்கு இருக்கு. முதலாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இ சிகரெட்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ், ரெண்டாவது வேப்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, மூணாவது ஹீட் நாட் பேர்ன் டிவைசஸ்ன்னு சொல்லக்கூடியது, நாலாவது இந்த நிக்கோட்டின் பவுச்சஸ்ன்றது. நான் சொன்ன முதல் மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கருவிகள் தான் நம்ம பயன்படுத்துறது. இந்த இ சிகரெட், வேப்ஸ், ஹீட் நாட் பேர்ன் டிவைசஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் கருவி மாதிரி இருக்கும். அதில் உள்ள வந்து ஒரு பேட்டரி இருக்கும், அந்த

0: பேட்டரி பக்கத்தில் வந்து ஆட்டமைசர்னு ஒன்று இருக்கும். அதற்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிக்கோட்டின் ஃப்ளூயிட்ஸ்ன்னு சொல்லி ஒன்று ஃபில் பண்ணி வரும். இந்த நிக்கோட்டின் ஃப்ளூயிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே புகையிலையில் என்ன பார்த்துருக்கோம், நிக்கோட்டின் தான் அடிமைப்படுத்துறது அப்படின்னு சொல்லியிருப்போம் நிறைய இடத்துல. அந்த நிக்கோட்டினை தான் ஒரு லிக்விட் ஃபார்மில் வந்து மாற்றி இந்த கருவிகளை வந்து பொருத்தி அந்த கருவிகளை வந்து நமக்கு பயன்பாட்டு கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு மாற்றமும் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா சிறுவர்களிடையே கூட இந்த பழக்கத்தை வந்து ஏற்படுத்தணுன்றதுக்காக அவர்கள் விரும்பத்தக்க வகையில் உள்ள ஃப்ளேவர்ஸ் வந்து அதிகமா, அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த சாக்லேட் ஃப்ளேவர், வெனிலா ஃப்ளேவர், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், ஆரஞ்சு ஃப்ளேவர், கோவா ஃப்ளேவர், மேங்கோ ஃப்ளேவர்ஸ் சொல்லி என்னென்னலாம் சிறுவர்கள் இல்லைன்னா மாணவர்கள் இல்லைன்னா வந்து இந்த விடலை பருவத்தில் இருக்கிறவங்களாம் வந்து பயன்படுத்துறாங்களோ அவர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த சாக்லேட் வகைகளில் என்ன ஃப்ளேவர்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையுமே வந்து இந்த எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ்ல உற்பத்தி பண்ணி அதை சந்தையில் வந்து நம்ம கிட்ட விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா சொன்னது வந்து இந்த நிக்கோட்டின் பவுச்சஸ். இந்த நிக்கோட்டின் பவுச்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பை மாதிரி இருக்கும். அந்த சின்ன பைக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா புகையிலையுடைய துகள்கள் போட்டு அதுல இந்த ஃப்ளேவர்ஸ் வந்து ஏற்றி நம்ம கிட்ட வந்து அதை மாணவர்களிடையே விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. நிக்கோட்டின் பவுச்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாயில அடக்கி வச்சுக்கக்கூடிய ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து அவரை பயன்படுத்துபவர்களுக்கு போதையை உண்டு பண்ணி அவர்களை வந்து ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு போகுது. இது நிறைய மாணவர்கள் வந்து எல்லா இடத்துலயுமே ஈஸியா பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே நிக்கோட்டின் பவுச்சஸ் வந்து அதிக அளவுல வந்து பயன்படுத்திட்டு வராங்க. சோ இந்த ஹீட் நாட் பர்ன் டிவைசஸ், எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ், நிக்கோட்டின் பவுச்சஸ் இதெல்லாம் வந்து சட்ட ரீதியாக விற்பனை செய்யலாமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அரசாங்கம் இதை 2019 வந்து தடை செய்திருக்கு. இந்த வருஷம் கூட வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து இந்த நிக்கோட்டின் பவுச்சஸ் எல்லா மாநிலத்திலயுமே தடை செய்து அதை விற்பனையை வந்து இல்லாம வந்து பண்ணணும்னு சொல்லி மத்திய அரசாங்கத்திலிருந்து சுற்றறிக்கை வந்து மாநிலத்தை எல்லாருக்குமே போயிருக்கு. ஏன் இதனுடைய பாதிப்புகள் வந்து இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்றோம் அப்படின்னா இந்த ஹீட் நாட் பர்ன் டிவைசஸ், எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டரி ஆபரேட்டட்ன்றதுனால அதை நம்ம பயன்படுத்தும் போது வந்து பேட்டரி வந்து சில சமயம் வெடிச்சு நம்ம வாயை வந்து சேதப்படுத்தக்கூடிய பாதிப்புகள் அதிகமா இருந்து இதற்கான நிகழ்வுகளும் நடந்திருக்கு. ரெண்டாவது வந்து நிக்கோட்டின் பவுச்சஸ் அதிக அளவு நிக்கோட்டின் வந்து உள்ளுக்கு கொடுக்குது, அதனால வந்து மூளை செயல்பாடு முற்றிலுமாக வந்து தடை செய்யப்படுது. அதனால அவங்களுக்கு வந்து அந்த பயன்பாடு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சிந்திக்கும் திறனை வந்து அழிச்சிருது. எந்த விதத்திலும் புகையிலை ஆரோக்கியம் இல்லைன்றதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த எலக்ட்ரானிக் சிகரெட்ஸும் நிக்கோட்டின் பவுச்சஸும். சோ இந்த நிக்கோட்டின் பவுச்சஸும் எலக்ட்ரானிக் சிகரெட்ஸும் மாறுபட்ட வடிவில் வந்தாலும் சரி, மாறுபட்ட ஃப்ளேவர்ஸ்ல வந்தாலும் சரி, எந்த விதத்துல வந்து இது நல்லதுன்னு சொன்னாலும் சரி, அதை வந்து நீங்க வந்து பயன்படுத்துறது கண்டிப்பா தவறு. மாணவர்களாகிய உங்களுக்கும் விடலை பருவத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இளைஞர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இதுதான், மாறுபட்ட வடிவில் வரக்கூடிய எந்த விதமான புகையிலை பொருட்கள் இருந்தாலும் அதுவும் பாதிப்புகளை தான் உண்டு பண்ணும். சிந்தியுங்கள், செயல்படுங்கள், தவிருங்கள். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் புகையிலையின் நவீன மாற்றம் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர். சூரியகுமார் அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒரு ஊர்ல ஒரு விஞ்ஞானி இருந்தார். அவர் பேர் என்னன்னா ஹோ. இதுதான் அவர் பேர். ஒரு ஊசியை கண்டுபிடிக்கணும், அதுக்காக அவர் ரொம்ப காலமாக தலையை பிச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தார். அது என்ன ஊசி தெரியுமா? இந்த தையல் மிஷினில் இருக்குல்ல, அந்த ஊசி தான். அவருக்கு பிடிபடாமல் இருந்த விஷயம் என்னென்னா அந்த ஊசியோட கூர்மையான பாகத்தில் நூலை எப்படி கோக்கிறது, அது எப்படி சேர்க்கறது, அதில் மற்ற ஒரு பாகம் வந்து மிஷினுக்கு உள்ளே போயிடுது. அதனால் அந்த பாகத்தில் சாதாரணமாக மற்ற ஊசியில் நாம் செய்கிறது மாதிரி நூலை கொண்டு போய் நுழைக்க முடியாது. அப்படியே நுழைச்சாலும் தைக்கிறது எப்படி, அது முடியாத காரியம். இதுதான் அவருக்கு இருந்த பிரச்சனை. ரொம்ப நாள் யோசனை பண்ணி பார்த்தார். தையல் மிஷின் ஊசியோட வடிவமைப்பு அவருக்கு புலப்படலை. ராத்திரி பகலாக அதே ஞாபகமாக இருந்தார். ஒரு நாள் அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு கனவு வந்தது. எப்படின்னா அந்த கனவில் அவரை வந்து ஒரு மலை ஜாதி மக்கள் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. கொண்டுகிட்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டுடுறாங்க. அந்த மலை ஜாதி மக்களோட அரசன் ஒருத்தன் அவன் வர்றான். அவரை பார்த்து ஒரு உத்தரவு போடுறான். என்ன உத்தரவு தெரியுமா? பொழுது சாயறதுக்குள்ளே நீ வந்து தையல் மிஷின்

0: ஊசியாக கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கலைன்னா உன் தலையை வெட்டிவிடுவோம். இதுதான் அந்த அரசன் போட்ட கட்டளை. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல, திருதிருன்னு முழிக்கிறார். இந்த நேரத்தில் அந்த மலை ஜாதியினர் அவரை வந்து சுற்றி சுற்றி வந்து பயங்கரமாக முழிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. தன்னை சுற்றி சுற்றி ஆடிக்கிட்டு வர்றவங்கள ரொம்ப பயத்தோடு அவர் பார்க்குறார். நேரம் ஆக ஆக தன்னோட இறுதி நேரம் நெருங்கிறத உணர்றார். ரொம்ப நெருக்கடியான நிலைமை. தன்னை சுற்றி ஆடுறவங்கள கவனிக்கிறார். அவங்க கைகளில் ஈட்டி மாதிரி ஏதோ ஒரு ஆயுதம் வச்சுருக்கிறாங்க. அந்த ஆயுதத்தை இவர் கண்ணுக்கு நேராக கொண்டுக்கிட்டு வராங்க. அதை அவர் பார்க்குறார். அந்த ஆயுதத்தின் கூரான முனையை இவர் கூர்ந்து கவனிக்கிறார். அந்த கூரான முனையில் ஒரு சின்ன துவாரம் தெரியுது. உடனே அவருக்கு பளிச்சுன்னு ஒரு ஐடியா உதயமாகுது. இதைத்தானே இவ்வளவு காலமும் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். கூரான முனையில் ஒரு சின்ன துவாரத்தை போட்டுட்டா அது மூலமாக நூலை செலுத்தி மறுமுனையை வந்து மிஷினில் வச்சுடலாமே, தையல் மிஷின் ஊசி ரெடி அப்படின்னு நினச்சார். திடீர்னு தூக்கம் கலைஞ்சது. உடனே தன்னுடைய தலைமாட்டில் இருந்த குறிப்பு ஏடலை இதை வந்து குறித்து வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறமா அந்த ஊசியையும் அவர் செஞ்சு முடித்தார். இது எப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இது சாத்தியம்தான். முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ நமக்கு ஏற்படுற சில பிரச்சனைகளுக்கு வந்து கனவில் வந்து விட கிடைக்கிறது உண்டு. அப்படி பல பேருக்கு ஆயிருக்கு. உங்கள்லேயும் பல பேருக்கு இது மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம். எந்த ஒரு செயலை பற்றி நினைக்கிறப்பவும் அந்த செயல் நம்ம நினைவில் ஒரு நல்ல வடிவம் பெறுது. ஒரு செயல் திட்டத்தை எந்த அளவுக்கு நாம் நல்ல யோசனை செஞ்சு திட்டம் போடுறோமோ அந்த அளவுக்கு அதை சுலபமாக செஞ்சு முடிக்க முடியும். அந்த விஞ்ஞானி நினச்ச காரியம் அவர் எண்ணம் பூராவும் ஆக்கிரமிச்சது. அதனால் அவர் நினச்சது கனவுல உருவாகி அதுக்கு வந்து செயல் வடிவம் கிடைச்சிட்டுது. மனிதனோட உள் மனசுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்கத்தை வந்து ஆக்கப்பூர்வமாக உபயோகப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இப்போ நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்களாம். பயிற்சியெல்லாம் வேறு கொடுக்குறாங்களாம். அதனால் தூக்கத்தை பற்றி லேசாக நினச்சிடாதீங்க. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர், அவருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி, அதுக்காக மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அவரை பார்த்து கேட்டோம், ஏங்க உங்கள் தூக்கத்தில் நடக்கிற வியாதிக்கு மருந்து சாப்பிட்டீங்களே, ஏதாவது முன்னேற்றம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுதா அப்படின்னு கேட்டோம். தெரியுதுன்னார். எப்படின்னோ அதுக்கு அவர் சொல்கிறார், முன்னாடியெல்லாம் தூக்கத்தில் ஒரு 10 அடி தூரம் நடப்பேன், இப்போலாம் ஒரு 40 அடி வரைக்கும் நடக்கிறேன் அப்படின்னார்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: படை தீரந்து தாவும் நதி அலை நான் மனம் தீரந்து கூவும் சிறு குயில் நான்.
3: மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்.
4: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:35, 23 நொடி. நகர் உலா. இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில் கரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள வாங்கல் என்ற ஊரை சுற்றி நகர் உலா செல்ல ரெடியா நேர்களே, வாங்க போலாம். காவிரி ஆற்றங்கரையில் கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்ட எல்லையில் கரூருக்கு வடக்கே 11 கிலோமீட்டர் தொலைவிலும் நாமக்கல்லிலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது வாங்கல் கிராமம். மேற்கே மண்மங்கலம் மற்றும் நன்னியூர் ஊர்களும், கிழக்கே நெரூர் கிராமமும், வடக்கே மோகனூரும், தெற்கே பின்னாம்பள்ளி, பஞ்சமாதேவி மற்றும் மண்மங்கலம் ஆகிய ஊர்களும் உள்ளன. மேலும் உலா போகலாம் பாடலுக்கு பிறகு.

தனுஷ் ஸ்வேதா மோகன் குரல்களில் ஒலித்த பாடலின் படம் இட்லி கடை. காவிரி ஆறு பாய்வதால் வாங்கல் கிராமம் விவசாயத்தில் சிறப்பான இடத்தை பிடித்துள்ளது. பணப்பயிர்களான கரும்பு, வாழை ஆகியவை முக்கிய விவசாயங்கள் ஆகும். நெல், வெற்றிலை, கோரை, தென்னை சாகுபடி செய்வதில் வாங்கல் பகுதி திறந்து விளங்குவதாக சொல்லப்படுது. இன்னும் உலா போகலாம் பாடலுக்கு பிறகு.

0: ஒலித்த பாடலின் படம் குட்.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
0: காவிரி ஆறு, வாங்கல் வாய்க்கால், பாப்புலர் முதலியார் வாய்க்கால், நெரூர் வாய்க்கால் ஆகியவை முக்கிய பாசனங்களாக சொல்லப்படுது. மற்ற விவசாயம் சார்ந்த தொழில்களான பால் உற்பத்தியில் வாங்கல் சிறந்து விளங்குகிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் பால் பண்ணைகளுக்கு அனுப்பப்படுகிறது. மேலும் உலா போகலாம் பாடலுக்கு பிறகு.

யுவன் சங்கர் ராஜா குரலில் ஒலித்த பாடலின் படம் லவ் டுடே. குப்புசிப்பாளையம், வாங்கல் இந்த இரண்டு கிராமங்களிலும் நன்செய் புன்செய் பயிர்கள் விளைவிக்கப்படுகின்றது. இங்கு 6 தொடக்கப்பள்ளிகள் இருப்பதாகவும் மேல்நிலை உயர்நிலைப் பள்ளிகளும் இயங்குவதாகவும் சொல்லப்படுது. இன்னும் உலா போகலாம் பாடலுக்கு பிறகு.

ஸ்ரீ வாங்கலம்மன் திருக்கோவில் இவ்வூரின் அனைவருக்கும் சிறப்பான ஒரு குலதெய்வமாக சொல்லப்படுது. சித்திரை மாதத்தில் நடைபெறும் தேர் திருவிழாவில் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருவதாகவும் காவிரி ஆற்றிற்கு செல்லும் வழியில் இருப்பதாகவும் சொல்லப்படுது.

ஒலித்த பாடலின் படம் குட் நைட். என்ன நேர்களே, வாங்கல் ஊரை சுற்றிய நகர்வுலா பிடித்ததா? மற்றும் ஒரு நகர்வுலாவில் சந்திப்போம்.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் நளினி. புதுடெல்லியில் நடைபெற்ற உலக தலைவர்கள் மன்றக் கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கொள்கையளவில் அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். நிர்வாக அளவிலான சீர்திருத்தங்களுக்கு தமது அரசு முன்னுரிமை அளிப்பதாகவும், விதிமுறைகளை மட்டும் மாற்றாமல் ஒட்டுமொத்த அணுகுமுறையை மாற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் நாடுகளின் விளையாட்டுத்துறை அமைச்சர்களின் கூட்டம் ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. 11 பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள் மற்றும் தூதுக்குழுவின் தலைவர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். பெட்ரோலிய பொருட்களை பசுமை மற்றும் நிலையான எரிபொருளாக மாற்றுவது குறித்து இந்தியா மொரிஷியஸ் இடையே கூட்டாண்மை வலுவடைந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். இதுகுறித்து தமது சமூக வலைதள பதிவில், எதிர்கால சக்தி, பாதுகாப்பு மற்றும் பசுமை எரிபொருட்கள் ஆகியவற்றின் மீதான கவனத்தை மேம்படுத்த அரசு முடிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநில சட்டமன்றத்தில் இந்த ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதியை தீபாவளி தினமாக அங்கீகரித்து மாநிலம் முழுவதும் உள்ள மக்களை தீபாவளி கொண்டாட்டங்களுக்கு ஈடுபடுமாறு வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா பகுதிகளில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் 6 நிறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கிழக்கு உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கங்கை மேற்கு வங்காளம் மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புவனேஸ்வரில் உள்ள கலிங்கா மைதானத்தில் நேற்று நடைபெற்ற உலக தடகள சில்வர் லெவல் காண்டினென்டல் டூர் 2026 போட்டியில் இந்தியாவின் ரோஹித் யாதவ் ஈட்டி எறிதலில் 87.68 மீட்டர் தூரம் எறிந்து முதலிடத்தை பெற்றுள்ளார். ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் முரளி ஸ்ரீசங்கர் 8.07 மீட்டர் தூரம் தாண்டி முதலிடத்தை பிடித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:02.

பழங்களிலேயே ஊட்டச்சத்து அதிகம் நிறைந்தது அன்னாசி பழம். இதன் தாயகம் தென் அமெரிக்க நாடான பிரேசில் என சொல்லப்படுது. 11ஆம் நூற்றாண்டில் அன்னாசி பழம் இந்தியாவில் நுழைந்தது. உலகம் முழுவதும் 30க்கும் மேற்பட்ட அன்னாசி பழ ரகங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. மேலும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

0: பேட்டா படத்திற்கான பாடல் கேட்டீர்கள்.
1: மருமகளே,
2: என்னம்மா?
1: இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு.
2: அதாவது?
1: அதாவது இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
2: அப்ப கொடுக்கல் வாங்க.
1: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
2: ஓ,
1: அதாவது யுபிஐல இருந்து.
2: அப்படியா?
1: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
2: அது என்னம்மா?
1: முகத்தை காட்டுறது கூட யுபிஐ கிட்ட காட்டு.
2: நீங்க வேற அம்மா.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
0: குயின், ரெட் ஸ்பானிஷ், அவா காக்சி, ஸ்மூத் கெயின் என நான்கு வகைகளாக அன்னாசியை பிரிக்கிறாங்க. எளிதில் செரிமானத்தை தூண்டும் கருவியாக அன்னாசி பழம் பயன்படுத்தப்படுது. இந்த பழத்தில் 85% நீர் சத்துடன் அதிக நார்ச்சத்து உள்ளது. இதில் குடல் ஆரோக்கியத்திற்கு உதவும் ப்ரோமோலைன் என்ற என்சைம் நிறைந்துள்ளது. இன்னும் தகவல்கள் 8:30 மணிக்கு.

கனா படத்திற்காக ஒலித்த குரல் அனிருத் ரவிச்சந்தர். தகவல் தளம் தொடர்ந்து 8:30 மணிக்கு கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நரேஷ் ஐயர் ரீட்டா தியாகராஜன் குரல்களில் ஒலித்த பாடலின் படம் சகா. அன்னாசி படத்தில் உள்ள ப்ரோமோ லைனில் வலிக்கு எதிராக செயல்படும் ஆற்றல் இருப்பதால் மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டோர் பைனாப்பிளை அடிக்கடி எடுத்துக்கொள்ளலாம். அன்னாசி பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், குறிப்பாக ஃபினோலிக்ஸ் மற்றும் வைட்டமின் சி அதிகமாக இருக்கு. மேலும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

அன்னாசி பழத்தில் இந்த சத்துக்கள் புற்றுநோய் ஏற்படும் அபாயத்தை குறைக்க உதவுது, உடல் எடையை குறைக்க தொப்பையை குறைக்க முயற்சி செய்வோர் இதனை உண்ணலாம் எனவும், எலும்புகள் வலிமையாக இருக்க கால்சியம் மாங்கனீசு அவசியம், இவை இரண்டும் இந்த பழத்தில் உள்ளதாகவும் சொல்லப்படுது. மேலும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

ஒலித்த பாடலின் படம் இருமுகன். அன்னாசி பழம் பெரும்பாலும் வெப்பமான பகுதிகளில் பயிரிடப்படுகிறது. இது இரத்தம் உறையாமல் பாதுகாக்கிறது. தையமின் மற்றும் வைட்டமின் சி உள்ளது. காது மற்றும் சளி தொல்லையிலிருந்து பாதுகாக்கக்கூடியது. இதய நோய்கள் மற்றும் மாரடைப்பில் இருந்து நம்மை பாதுகாக்கவும் உதவும் என சொல்லப்படுது. மேலும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

ஒலித்த பாடலின் படம் கடைக்குட்டி சிங்கம். அன்னாசி பழம் சாப்பிடுவதால் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதுடன் செரிமானமும் சீராக இருக்கு. பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து இரத்த அழுத்தத்தை சீராக்கி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. குறைந்த கலோரியும் அதிக நார்ச்சத்தும் உடலடையை கட்டுப்படுத்த இது உதவுதுன்னு சொல்கிறாங்க. மேலும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

ஹரிணி குரலில் ஒலித்தது அரண்மனை படப்பாடல். என்ன நேர்களே, அன்னாசி பழத்தின் பயன்கள் சிலவற்றை நாம் அறிந்து கொண்டோம். மற்றொரு தகவலோடு அடுத்த தகவல் தளம் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

ஒலித்தது தர்மதுரை படப்பாடல். இன்றைய தகவல் தளம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9 மணி. அரங்கிசை. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் எம்டி ராமநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி என் கிருஷ்ணன் அவர்கள் வயலின், உமையாள்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம். தொடக்கமாக சமயம் இதே என தொடங்கும் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை. கேதாரம் ராகம், ரூபக தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் எம் டி ராமநாதன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நேர்களே. டி என் கிருஷ்ணன் அவர்கள் வயலின், உமையாள்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம். நிறைவாக பஜரே ரேசித்த என தொடங்கும் முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, கல்யாணி ராகம், மிஸ்ர சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை எம் டி ராமநாதன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டி என் கிருஷ்ணன் அவர்கள் வயலின், உமையாள்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம்.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நளினி. புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உரையாற்றுகையில், சமண மதம் இந்தியாவின் நாகரிகம் மற்றும் கலாச்சாரத்தின் பெருமைக்குரிய அடையாளம் என்றும், அதன் மரபுகள் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது என்றும் அவர் கூறினார். பருத்தி உற்பத்தியில் உலகளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற ஜவுளி குழுவின் 62வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தரமான ஜவுளி பொருட்களை உற்பத்தி செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். திடக்கழிவு மேலாண்மை விதிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் கண்டோன்மென்ட் வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. கழிவுகளை தரம் பிரித்து பாதுகாப்பான முறையில் கையாளுதல், உரம் தயாரித்தல் போன்ற நடைமுறைகள் குறித்து இந்நிகழ்ச்சியில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக சுகாதார கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பானின் தலைநகர் டோக்கியோவில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 5.9 பதிவாகியுள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் கோவில் ஆவணி மூலத் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான அருள்மிகு சுந்தரேஸ்வரர் பட்டாபிஷேகம் நேற்றிரவு நடைபெற்றது. புதுடெல்லியில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்பில் இன்று காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. முதல் டெஸ்ட் போட்டியில் 165 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10:57
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:02. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். உங்கள் விருப்ப பாடல்களை கேட்க ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் உங்களுக்கு விருப்பமான பாடல், இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குறிப்பிட்டு அனுப்பவும். தொடக்கமாக குப்பநத்தம் டி ராமு விரும்பி கேட்ட பாடலின் படம் மே மாதம்.

0: வீட்டிலே கெட்டு போன புள்ளிகளா, வாழ பட்டணத்தில் வந்தீகளா. மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ். அடி ஆத்மாயே.
1: முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு விரும்பி கேட்ட பாடலின் படம் ஐயா.

0: முகநூல் வழி நேர் விருப்பத்தில் அடுத்து திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன் விரும்பி கேட்ட பாடலின் படம் பூவே உனக்காக.
1: சொல்லாமலே யார் பார்த்தது

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து கடலூர் மாவட்டம் திருமுட்டம் நாச்சியார்பேட்டை அன்பழகன் விரும்பி கேட்ட பாடலின் படம் என் தங்கச்சி படித்தவ.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து ஹங்கேரி புடாபெஸ்ட் நகரிலிருந்து கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, நன்னிலம் நாராயணன் இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் திசை மாறிய பறவைகள்.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து ஹங்கேரி புடாபெஸ்ட் நகரிலிருந்து கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, நன்னிலம் நாராயணன் இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் திசை மாறிய பறவைகள்.

மாதவரம் சரஸ்வதி பத்மநாபன், ஓம் பிரகாஷ், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், கொழுமங்கண்டான் ராமகிருஷ்ணன், ராஜன் சுப்பிரமணியன், கோவூர் சூரியமூர்த்தி, ஏழு கிணறு அபுதாகிர் இவர்களுக்கான விருப்ப பாடல்களை ஒளிபரப்ப இயலாததால் பொதுவான ஒரு பாடல் இதோ.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. தொடர்வது செய்திச் சுருக்கம். வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் நளினி. தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அணுசக்தி மற்றும் விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பிரதமர் காணொலி மூலம் வெளியிட்டுள்ள பதிவில், உலக அமைப்பில் இந்தியா தனது விண்வெளித்துறையை தொடர்ந்து விரிவுபடுத்தி வருவதாக கூறியுள்ளார். டாக்டர் ஜிதேந்திர சிங் தமது சமூக ஊடக பதிவில், நிலவின் தென்துருவத்தில் சந்திராயன் 3 விண்கலத்தை வெற்றிகரமாக தரையிறங்கி உலக விண்வெளித்துறையில் முன்னணி நாடாக இந்தியாவை இணைத்த வரலாற்று சாதனையை இந்தியா இந்நாளில் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். கேபிள் தொலைக்காட்சி வலைப்பின்னல் விதிகள் 1994 செய்யப்பட்டுள்ள சீர்திருத்தம் குறித்த அரசாணை வெளியானதை தொடர்ந்து தொலைக்காட்சி அலைவரிசைகளில் விளம்பரங்கள் ஒளிபரப்பப்படும் நேரத்திற்கான 12 நிமிட வரம்பை மத்திய அரசு நீக்கி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. 380th மெட்ராஸ் தினத்தை முன்னிட்டு சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் சிறப்பு புகைப்பட கண்காட்சியை மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ராஜேஷ்குமார் ஆகியோர் நேற்று தொடங்கி வைத்தனர். சென்னையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 72 ரன் வித்தியாசத்தில் நெல்லை அணியை வென்றது. கேன்கன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-3, 10-3 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் சாண்டியோகோ கோன்சலேஸ், தைவானின் ரேகோ இணையை வென்றது. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்நிலை வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணி

எவர்கிரீன் நினைவுகளின் சங்கமம். ஆம், இது ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரத்தில் அழகிய மெலடியான பாடல்களை கேட்டு மகிழ இருக்கிறோம். இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெட்ஸ். முதற் பாடலாக வருகிறது ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து பாடல்.

கேட்ட பாடலை பாடியிருந்தார்கள் மனு மற்றும் எஸ் ஜானகி. நிலையத்தில் நேரம் 12:05:38. பாடல்கள் என்றுமே அருமருந்துதான். இதமான மெலடிக்களை இது ரெட்ரோ நேரத்தில் கேட்டு நின்றிருக்கிறோம். வழங்குவது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. அடுத்த பாடல் தாலாட்டு பாடவா படத்திலிருந்து வருகிறது. பாடியவர்கள் அருண்மொழி மற்றும் எஸ் ஜானகி.

நேரம் 12:10:33. இது ரெட்ரோ நேரத்தில் இதமான மெலடிகளை கேட்டு எழுந்திருக்கிறோம். வழங்குவது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. வருகின்ற இந்த பாடல் ஒரு பெண்ணின் நிபந்தனையற்ற அன்பு, ஏக்கம் மற்றும் முழுமையான நம்பிக்கையை வெளிப்படுத்தும் ஒரு சோகமான மற்றும் ஆழமான மெல்லிசை. இளையராஜாவின் இசை மற்றும் எஸ் ஜானகியின் குரல் வளம் இணைந்த இப்பாடலை பல தசாப்தங்களை கடந்தும் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம்பெற செய்துள்ளது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. கிராமத்து பின்னணியில் அமைந்த இதோட வரிகள் காதலின் வலியை மிக இயல்பாக காட்டி இருக்கும். கேட்கலாமா அந்த பாட்டை?

இது ரெட்ரோ நேரத்தில் உங்களோடு அழகிய பாடல்களை, இதமான பாடல்களை கேட்டு இணைந்திருக்கிறேன். நான் உங்கள் அன்பு சிநேகிதி அனிதா. அடுத்த பாடல், விவசாய நிலங்களின் வடிகால் கரையான கம்மா கரை பின்னணியை கொண்டு கிராமிய காதலின் நயத்தை இந்த பாடல் அழகாக வெளிப்படுத்துது. மலேசியா வாசுதேவனின் கம்பீரமான கிராமிய குரலும் சித்ராவின் தேனிசை குரலும் இணைந்து கேட்கப்பவங்க எல்லாரையுமே வந்து இந்த பாட்டு ரொம்பவே கவரும். காலத்தால் அழியாத இசை அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. கேட்போம் அந்த பாட்டு.

நிலையத்தில் நேரம் 12:20. இது ரெட்ரோ நேரத்தில் இதமான மெலடிக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். வழங்குவது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை 1215 KHz. அடுத்து வரப்போகிறது ஒரு சோகமான மெல்லிசை பாட்டுன்னு சொல்லலாம். இந்த பாட்டில் SPB மற்றும் சித்ராவுடைய எவர் கிரீன் குரல் வழக்கம் போல கேட்கலவங்களை ஈர்க்கிற வகையில் இந்த பாட்டு இருக்கும். 1980களில் கிராமப்புற காதலுடைய வலி மற்றும் சோகத்தை பிரதிபலிக்கிற வகையில் சந்திரபோஸுடைய தனித்துவமான இசையில் இந்த பாடல் உருவாகியிருக்கு. கேட்கலாமா இந்த பாட்டை?

0: ஓமைக்குயில் படத்திலேருந்து ஒரு அழகான பாடல் கேட்டோம். இது ரெட்ரோ நேரத்தை நிறைவு செய்ய வர போகிற பாடல், ஜப்பானில் கல்யாணராமன் படத்திலிருந்து. அதாவது 1979 வெளிவந்த சூப்பர் ஹிட் படமான கல்யாணராமன் படத்தோடைய இரண்டாம் பாகமான தொடர்ச்சி தான் இந்த படம், ஜப்பானில் கல்யாணராமன். நகைச்சுவை மற்றும் சென்டிமெண்ட் கலந்த இந்த படத்தோட பாடல்கள் அப்போது ரசிகர்கள்கிட்ட நிறைய வரவேற்பை பெற்றது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு இப்போ உங்களுக்காக.
1: ராதே என் ராதே
2: ராதே என் ராதே

இன்றைய பன்னிசை மாலையில் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய சுந்தரர் தேவாரம் இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையில் தொடக்கமாக திருவும் மெய்ப்பொருளும் என தொடங்கும் பாடல்.

0: எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

0: கண்களை கழுவட்டுமே, அமைதி நெஞ்சில் நிலவட்டுமே.
1: தேன் போன்ற இனிய பாடல்கள்.

0: சென்னையிலிருந்து.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் இந்தியா விரைந்து வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிதிவண்டி பயிற்சி அவசியமானது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் இணைந்து பொருளாதார தடை விதிக்கும் அண்டை நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்புக்கு 88 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். விண்வெளித்துறையில் இந்தியா விரைந்து வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இந்தியா விண்வெளித்துறையில் முன்னணி நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் பொறியாளர்கள், அறிஞர்கள், வடிவமைப்பாளர்கள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருவதாக அவர் கூறினார். விண்வெளித்துறையில் நாட்டின் தனியார் நிறுவனங்களும் சிறப்பாக செயலாற்றி வருவதாக அவர் பாராட்டினார். நாட்டின் விண்வெளித்துறை உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்த்து வருவதாக கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட விண்வெளித்துறையின் பங்கும் முக்கியமானது என்று பிரதமர் தெரிவித்தார். விண்வெளித்துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்கள் மத்திய அரசின் திட்டங்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் புத்தொழில் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் உரையாற்றிய அவர், உலக அளவில் விண்வெளித்துறையை கொண்டு செல்ல பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விண்வெளித்துறையில் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் விண்வெளித்துறையில் இந்தியாவின் சாதனைகள் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நமது விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் விண்வெளித்துறையில் இந்தியாவை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சந்திரயான் 3 விண்கலத்தின் வெற்றியை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2023 ஆகஸ்ட் 23 சந்திரயான் 3 நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியதை குறிக்கும் வகையில் தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட விண்வெளி தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தேசிய விண்வெளி தின கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர், விண்வெளித்துறையில் சீர்திருத்தங்கள் மூலம் புத்தொழில் நிறுவனங்களுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறினார். விண்ணில் செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள்களிடமிருந்து பெறப்படும் தகவல்கள் மூலம் விவசாயிகள், மீனவர்கள், பொதுமக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நிலவிலிருந்து சூரியன் வரை நமது விண்வெளி பயணம் நாட்டின் பெருமைக்கு எடுத்துக்காட்டாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். இஸ்ரோ விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளி தொழில்நுட்பம் நமது வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன என்பதை தேசிய விண்வெளி தினம் உணர்த்துவதாக இந்திய அறிவியல் கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் தாவி வெங்கடேஸ்வரன் கூறியுள்ளார். நிலவின் தென்துருவ பகுதியில் சந்திரயான் 3 விண்கலம் இறங்கி சாதனை படைத்ததை நினைவு கூறும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக எமது செய்தியாளரிடம் அவர் தெரிவித்தார்.
2: கடந்த 2003 ஆகஸ்ட் 23 வெற்றிகரமாக இஸ்ரோ அனுப்பிய சந்திராயன் 3 விண்கலம் மென்மையாக நிலவில் தரையிறங்கி சாதனை படைத்து ரஷ்யா, அமெரிக்கா, சைனாவுக்கு அடுத்தபடியாக 4வது நாடாக நிலவில் தரையிறங்கிய பெருமையை இந்தியா அடைந்தது. அத்துடன் நிலவினுடைய தென்துருவ பகுதியில் முதன்முதலாக விண்கலத்தை வெற்றிகரமாக இறக்கிய சாதனையையும் இஸ்ரோ படைத்து அதை நினைவு கூறும் விதமாகவும் விண்வெளி தொழில்நுட்பம் நமது வாழ்க்கையில் எவ்வாறு அடிப்படை மாற்றங்களை செய்கின்றன என்பதை நினைவூட்டும் வகையிலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 23 விண்வெளி தினம் என்று கொண்டாடுகிறோம். விண்வெளி பயணம் என்பது நிலவுக்கு செல்வது, செவ்வாய்க்கு செல்வது போன்ற ஆய்வு பணிகளோடு பல்வேறு விதமான நடைமுறை பயணையும் கொண்டது. விண்வெளி தொழில்

0: கொண்டிருப்போம். பல்வேறு வகையில் தகவல் தொடர்பு, இடர் பாதுகாப்பு போன்ற பல்வேறு அம்சங்களில் நமக்கு பயன் தருகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிதிவண்டி பயிற்சி அவசியமானது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் நட்பு சைக்கிள் பயணத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரோக்கியமான இந்தியா இயக்கத்தில் மிதிவண்டி பயிற்சி முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். ஞாயிறுதோறும் மிதிவண்டி பயணம் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப நாடு முழுவதும் 1800 நகரங்களில் 50 லட்சம் இளைஞர்கள் மிதிவண்டி பயிற்சியை மேற்கொள்வதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். பிரிக்ஸ் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே விளையாட்டுத்துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. அமெரிக்காவுடன் இணைந்து பொருளாதார தடை விதிக்கும் அண்டை நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலர் திரு மோசின் ரசை செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். பொருளாதார தடைகளை விதிக்கும் அண்டை நாடுகளை எதிரி நாடுகளாக கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை வழியாக நடைபெறும் அனைத்து எண்ணெய் ஏற்றுமதி போக்குவரத்தையும் ஈரான் தடை செய்யும் என்று திரு மோசின் ரசை எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்ததை அடுத்து ஈரான் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஜப்பானில் இன்று நேரிட்ட நிலநடுக்கம் காரணமாக 37 பேர் காயமடைந்தனர்.

0: 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், மத்திய பிரதேசம், நாகாலாந்து, உள் கர்நாடகா மற்றும் தெலங்கானா பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா உணவு இடைவேளை வரை 2 விக்கெட் இழப்புக்கு 88 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி ஆம்ஸ்டர்வீனில் 12:30 தொடங்குகிறது. இ பிரிவிலிருந்து நெதர்லாந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் இந்தியாவுக்கு இப்போட்டி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஜப்பானில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கவுள்ள 492 பேர் கொண்ட இந்திய குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்குழுவில் 265 வீரர்கள் மற்றும் 227 வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் இந்தியா விரைந்து வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிதிவண்டி பயிற்சி அவசியமானது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் இணைந்து பொருளாதார தடை விதிக்கும் அண்டை நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா உணவு இடைவேளை வரை 2 விக்கெட் இழப்புக்கு 88 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: பயங்கரமாய் இருக்கிறது அந்திரியூஷா என்று வியந்து போய் சொன்னாள் தாய். ஈக்களை விழுங்கினால் குமட்டத்தான் செய்யும்.

துளி ரத்தமும் மக்களின் கண்ணீர் சமுத்திரத்தால் கழுவப்பட்டிருக்கிறது. திடீரென அவன் சிரித்தான். பிறகு சொன்னான், இதெல்லாம் உண்மைதான், ஆனால் இது மட்டும் ஆறுதல் தராது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று தாய் கடைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்ததும் கதவை திறந்தாள். திறந்தவுடனேயே வாசல் நடையில் அப்படியே நின்றுவிட்டாள். வேநீர்கால மழையிலே நனைந்து விட்டதை போன்ற குதூகலத்தில் முங்கி திளைத்து தன் நிலை மறந்து அப்படியே நின்றுவிட்டாள். ஏனெனில் வீட்டினுள் பாவலின் வலுவான குரல் கேட்டது. இதோ அவளும் வந்துவிட்டாளே என்று கத்தினான் ஹஹோல். திடீரென திரும்பிய பாவலின் முகத்தில் ஏதோ ஆறுதல் தரும் உறுதிமிக்க உணர்ச்சி பிரகாசிப்பதாக அவளுக்கு தோன்றியது. வந்துவிட்டான், வீடு வந்து சேர்ந்தே விட்டான் என்று அவள் தடுமாறி குழறினாள். அவனது எதிர்பாராத வரவினால் அவள் மெய்மறந்து நிலை குழம்பி போய் அப்படியே உட்கார்ந்து விட்டாள். அவன் தனது வெளியேறிய முகத்தை அவள் பக்கமாக கொண்டு போனான். அவனது உதடுகள் துடித்து நடுங்கின. கண்ணின் கடையோரத்தில் ஈரம் பளபளத்து கசிந்தது. ஒரு கண நேரம் அவன் எதுவுமே பேசவில்லை. அவளும் அவனை மௌனமாக வெறித்து பார்த்தாள். ஹஹோல் அவர்களை விட்டு விலகி வெளிமுற்றத்திற்கு வந்து சீட்டி அடிக்க தொடங்கினான். நன்றி அம்மா என்று தனிந்த குரலில் தளதளத்து கொண்டே தனது நடுங்கும் விரல்களால் அவளது கரத்தை பற்றி அழுத்தினான் பாவல். என் அன்பே, மிகுந்த நன்றி. அவனது முகத்திலே தோன்றிய உணர்ச்சியையும் சொல்லிலே துணித்த இனிமையையும் கண்டு புலங்காகிதம் அடைந்து தன்னை மறந்து போன அந்த தாய் மகனின் தலையை தடவி கொடுத்தாள். தனது இதயத்தின் படபடப்பை சாந்தி செய்ய முயன்றாள். அடக்கடவுளே, எனக்கு எதற்காக நன்றி கூறுகிறாய் என்றாள் தாய். எங்களது மகத்தான கருமத்தில் நீ ஒத்துழைத்ததற்காக உனக்கு நன்றி அம்மா என்று திரும்ப சொன்னான். தானும் தன் தாயும் ஒரே மாதிரி உணர்ச்சி கொண்டவர்கள், ஒரே கொள்கை வசப்பட்டவர்கள் என்று ஒருவன் கூறிக்கொள்வது கிடைப்பதற்கு அரிய பேரானந்தம் அம்மா. அவள் மௌனமாக இருந்தாள். அவனது வார்த்தைகளை திறந்த மனத்தோடு ஆர்வத்தோடு அள்ளி பருகினாள். தன் முன்னே மிகவும் நல்லவனாக அன்புருவமாக நின்ற தன் மகனை கண்டு வியந்து கொண்டிருந்தாள் தாய். அம்மா, உனக்கு எவ்வளவு சிரமமாய் இருந்திருக்கும் என்பது எனக்கு தெரியும். ஏதேதோ உன் மனத்தை பிடித்து இழுத்தது என்பது எனக்கு தெரியும். நீ எங்கள் கருத்துக்களோடு ஒத்து வரமாட்டாய், எங்கள் கருத்துக்கள் உன் கருத்துக்களாக என்றுமே ஆகப்போவதில்லை என்றெல்லாம் நான் நினைத்து பார்த்ததுண்டு. ஆனால் நீ உன் வாழ்க்கை முழுவதையும் எப்படி பொறுத்து சகித்து ஏற்று வந்தாயோ அதுபோலவே மௌனமாக பொறுத்து விடுவாய் என்றுதான் நான் நினைத்தேன். அதுவே எனக்கு சங்கடமாயிருந்தது. அந்த்ரியுஷா எனக்கு எவ்வளவோ விஷயங்களை புரிந்து கொள்ள உதவி செய்தான் தெரியுமா என்றாள் அவள். அவன் உன்னை பற்றி சொன்னான் என்று கூறி சிரித்தான் பாவல். இகோரும் கூடதான், அவனும் நானும் ஒரே ஊர்க்காரர்கள். அந்த்ரியுஷா எனக்கு எழுத படிக்க கூட கற்றுக் கொடுக்க விரும்பினான். ஆனால் நீ வெட்கப்பட்டு போய் யாருக்கும் தெரியாமல் ரகசியத்தில் எழுத படிக்க முனைந்தாய் இல்லையா? அது கூட அவனுக்கு தெரியுமா என்று வியந்தாள் அவள். தனது இதயத்தில் பொங்கிய ஆனந்தத்தோடு அவள் பாவலை நோக்கி சொன்னாள், அவனை உள்ளே கூப்பிடு, நம் இருவருக்கும் இடையில் தானும் இருக்க வேண்டாம் என்றுதான் அவன் வெளியே போனான். பாவம், அவனுக்கு என்று ஒரு தாய் இல்லை. அந்த்ரே என்று வாசற்கதவை திறந்து கொண்டே கூப்பிட்டான் பாவல். நீ எங்கே இருக்கிறாய்? இங்கேதான், கொஞ்சம் விறகு தரிக்க வேண்டும், வா இங்கே. அவன் உடனே வந்துவிடவில்லை. சிறிது நேரம் கழித்து சமையல் கட்டுக்குள்ளிருந்து வீட்டு விஷயங்களை பேச தொடங்கினான். நிக்கலாயிடம் சொல்லி கொஞ்சம் விறகு கொண்டு வர சொல்ல வேண்டும், இங்கு விறகு அதிகமில்லை. அம்மா, உங்கள் பாவலை கொஞ்சம் பாருங்களேன். புரட்சிக்காரர்களை தண்டிப்பதற்கு பதிலாக அவர்களை ஊட்டி வளர்த்து கொழுக்க வைத்திருக்கிறார்கள் அதிகாரிகள். தாய் தனக்குள் சிரித்து கொண்டாள். அவள் இன்னும் ஆனந்தத்தில்தான் திளைத்திருந்தாள். அவளது இதயம் இன்பகரமாக துடித்தது என்றாலும் தன் மகனை அவனது வழக்கமான அமைதியில் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வ உணர்ச்சி அவளுக்கு உந்தி எழுந்தது. எல்லாமே அவளுக்கு அதிசயமாக இருந்தது. அவளது வாழ்க்கையில் முதன் முதலாக ஏற்பட்டுள்ள இந்த பேரானந்தம் என்றும் எப்போதும் இருப்பது போலவே வலிவும் வனப்பும் பெற்று நிலைத்திருக்க வேண்டும் என அவள் விரும்பினாள். அந்த பேரானந்தம் எங்கே கரைந்தோடிவிடப் போகிறதோ என்று பயந்து அவள் அந்த ஆனந்தத்தை வெளியிடாமல் தன்னுள்ளேயே அடக்கி சிறை செய்ய முயன்றாள். அபூர்வமான பறவையொன்று எதிர்பாராத விதமாக கண்ணியில் சிக்கிவிட்டால் ஒரு பறவை பிடிப்பவன் அது பறந்து போய்விடாமல் எப்படி பிடித்து அடைப்பானோ அந்த மாதிரி இருந்தது அவளது பரபரப்பு. சரி, நாம் சாப்பிடலாம். நீ இன்னும் ஒன்றும் சாப்பிடவில்லையே பாஷா என்று பரபரப்போடு கேட்டாள் அவள். இல்லை, நேற்று சிறை அதிகாரி என்னை விடுதலை பண்ண போகும் செய்தியை சொன்னார். அதிலிருந்து எனக்கு சாப்பாடும் செல்லவில்லை, தண்ணீர் கூட இறங்கவில்லை என்றான் பாவல். சிறையை விட்டு வெளியே வந்ததும் முதல் முதலில் நான் சந்தித்தது சிசோவைத்தான் என்று தொடர்ந்து பேச ஆரம்பித்தான் பாவல்.
என்னை கண்டவுடன் வரவேற்று பேசுவதற்காக

0: அவன் தெருவை கடந்து வந்தான். நான் அவனை எச்சரிக்கையாயிருக்கும்படி சொல்லி வைத்தேன். இப்போதுதான் நான் ஒரு பயங்கர ஆசாமியாச்சே, அதிலும் போலீஸ் கண்காணிப்பில் உள்ள ஆசாமி. சரி, அந்த கவலை வேண்டாம் என்றான் அவன். அவனது மருமகனை பற்றி அவன் விசாரித்ததை நீ கேட்டிருக்க வேண்டும். ஃபியோதர் ஒழுங்காக இருக்கிறான் அல்லவா என்று கேட்டான். சிறையில் எப்படியப்பா ஒழுங்காக இருப்பது என்றேன் நான். சரி, அவன் தன் தோழர்களுக்கு எதிராக ஏதாவது உளறி கொட்டுகிறானா என்று கேட்டான் சிசோவ். ஃபியோதர் ரொம்பவும் நல்லவன், யோக்கியன், புத்திசாலி என்று நான் சொன்னேன். உடனே அவன் தன் தாடியை தடவி கொடுத்து கொண்டு, எங்கள் குடும்பத்தில் மோசமானவர்கள் பிறப்பதில்லை என்று பெருமையோடு சொல்லிக்கொண்டான். அந்த கிழவனுக்கும் மூளை இருக்கிறது என்று தலையை அசைத்து கொண்டே சொன்னான் ஹஹோல். அவனோடு நான் எத்தனையோ முறை பேசியிருக்கிறேன், ரொம்ப நல்லவன். சரி, அவர்கள் ஃபியோதரையும் சீக்கிரம் விடுதலை செய்ய போகிறார்களா? எல்லோரையும் விட்டுவிடுவார்கள் என்றுதான் நினைக்கிறேன். அந்த கிழட்டு இசாய் சொல்லும் சாட்சியத்தை தவிர அவர்களுக்கு எதிராக எந்த சாட்சியமும் கிடையாது. அவன்தான் அப்படி என்ன சொல்லிவிடப் போகிறான்? மகனின் மீது தன் பார்வையை செலுத்தியவாறே தாய் அங்கும் இங்கும் நடமாடிக்கொண்டிருந்தாள். அந்தரே தன் இரு கைகளையும் பிடரியில் கோத்து கொண்டு ஜன்னலுக்கு நேராக நின்று பாவல் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தான். பாவல் அங்கும் இங்கும் உலவினான். அவனுக்கு தாடி அதிகம் வளர்ந்து போயிருந்தது. அழகான கருமயிர் சுருள்கள் கண்ணம் இரண்டிலும் சுருண்டு வளர்ந்து அவனது கரிய சருமத்தை இதப்படுத்தி காண்பித்தன. உட்காருங்கள் என்று சாப்பாட்டை கொண்டு வந்தவாறே சொன்னாள் தாய். சாப்பிடும்போது அந்திரே பாவலிடம் ரிப்பினை பற்றி சொன்னான். அவன் பேசி முடித்ததும் பாவல் வருத்தத்தோடு பதிலுரைத்தான். நான் மட்டும் இங்கிருந்தால் அவனை நான் போக விட்டிருக்க மாட்டேன். அவன் செல்லும்போது என்னத்தை கொண்டு போனான்? மனக்கசப்பையும் மனக்குழப்பத்தையும் தான் சுமந்து சென்றான். சரி, ஆனால் ஒரு மனிதன் 40 வயதை எட்டிய பிறகு அத்தனை காலமும் தன் இதயத்துக்குள்ளே வேண்டாத விஷயங்களோடு முண்டி முண்டி போராடி கொண்டிருந்த பிறகு அவனை சீர்திருத்தி வழிக்கு கொண்டு வருவது என்ன லேசுப்பட்ட காரியமா என்று சிரித்து கொண்டே சொன்னான் ஹஹோல்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது.

நேரம் 1:12. பெண்களின் புன்னகையாலும் விருப்பங்களாலும் மலரும் நேரம் இது. மகளிர்க்கெனவே பிரத்யேகமாக படைக்கப்படும் உங்களுக்கான மகளிர் விருப்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு மகளிர் எல்லாம் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு நீங்கள் ரசிக்கலாம். நீங்கள் டயல் செய்ய வேண்டிய எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2275240, 2275250 ஆகிய இரு எண்களில். ஒருவேளை நீங்கள் வெளி

வெளியூர்லேருந்து தொடர்பு கொள்கிறீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற முன்குறியீட்டு எண்ணை பயன்படுத்தி பேசலாம். உங்களுக்கான விருப்பப்பாடுகள் உடனே உங்களுக்காக அரங்கேறும். நீங்கள் நிச்சயமாக தயாராக பாடலோடு இணைந்துருங்க. இப்போ ஒரு பாடல் உங்களுக்காக.

0: ಸಮಲ್ಲಿ.
1: நேரம் ஒரு மணி 5 நிமிடம். மகளிர் நேரம் நிகழ்ச்சி இது. மகளிர் நேர நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடலை கேட்க முதல் நேரம் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: பன்ருட்டி திருவதிகையில இருந்து சாந்தி சிவசண்முகம் பேசுறேம்மா.
1: பன்ருட்டி திருவதிகையில இருந்து?
2: ஆமா, சாந்தி சிவசண்முகம்.
1: ஆ, சொல்லுங்க சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: நம்ம ஒரு நல்ல ஒரு படம்.
1: ஆ,
2: பூத்த மல்லிகை காத்து நிக்குது சன்னால.
1: சரிமா சரிமா, கண்டிப்பா அந்த பாடல் வழங்கிடலாம். கேட்டு இணைஞ்சிருங்க, உங்க பாட்டு வருது.
2: நன்றி
1: நன்றிமா நிகழ்ச்சியில வந்ததுக்கு. ஸோ இது மாதிரி உங்களுடைய பாடல்களும் இந்த நிகழ்ச்சியில் அரங்கேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2275240 ஆகிய ஒரு எண்ணும், 2275250 அப்படின்ற இன்னொரு எண்ணையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் வெளியூர்லேருந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னா, 0413 அப்படிங்கிற முன் குறியீட்டு எண்ணை முன் இணைத்து பயன்படுத்தி பேசிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு தொலைபேசி இணைப்பு கிடைக்கும், உங்களுடைய பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். இந்த பாடல்

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
1: நிலையத்தில் நேரம் 1:10:37. மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் எழுந்திருக்கிறோம். வழங்குவது

0: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நம்மளுடைய பண்ருட்டி திருவதைகள்லேருந்து ஒரு நேயர் அவங்களுடைய விருப்ப பாடலா கேட்டிருந்தாங்க, நம்ம ஊர் நல்ல ஊர் அப்படின்ற படத்திலிருந்து. இப்போ அடுத்ததா ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
1: ஐஸ்வர்யா மேட்டுப்பாளையத்துல இருந்து பேசுறோம் மேம்.
0: ஐஸ்வர்யா மேட்டுப்பாளையத்துல இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க ஐஸ்வர்யா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு?
1: எனக்கு பிடிச்ச பாட்டு சாமுராய் படத்துல இருந்து மூங்கில் காடுகளே அந்த சாங் போடுங்க மேம்.
0: கண்டிப்பா சாமுராய் படத்துல இருந்து வழங்கிடலாம். எதுக்காக இந்த பாட்டு பிடிக்கும் ஐஸ்வர்யா உங்களுக்கு?
1: அது கொஞ்சம் இயற்கையை வர்ணிச்சு பாடியிருப்பாங்க மேம்.
0: இயற்கையை வர்ணிச்சு பாடினால பிடிக்கும். சரி, நீங்க வீட்டுல இருக்கீங்களா இல்ல வேலையில பணி புரியுற பெண்மணியா? விருப்ப பாடல் இப்ப இறங்கியிருக்கு, கேட்கலாம். நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டயல் பண்ண வேண்டிய எண்கள் பாத்தீங்கன்னா 2275240 2275250 ஆகிய எண்கள்ல. ஒருவேளை நீங்க வெளியூர்ல இருந்து பேசுறீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற முன் குறியீட்டு எண்ணை தொடர்பு படுத்தி நீங்க பேசலாம். இப்ப அவங்களுடைய பாடல்

0: வீட்டையும் சமூகத்தையும் தன்னுடைய அன்பால் கட்டி போடுற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சி இது மகளிர் உங்கள் சாய்ஸ். நம்ம மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்துதான் நம்ம கூட பேச ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
1: பாண்டியில இருந்து புவனா பேசுறேன்.
0: பாண்டிச்சேரியில இருந்து புவனா, சொல்லுங்க புவனா, உங்களுக்கு உங்களுடைய விருப்ப பாடல் என்ன?
1: முருட்டு காலையில இருந்து எந்த பூவிலும் வாசம் உண்டு. அந்த
0: முரட்டு காலை படத்துல இருந்து எந்த பூவிலும் வாசம் உண்டு. சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இந்த பாட்டு?
1: கேக்க நல்லா இருக்கும்.
0: சரி, ஓகே, ரொம்ப நன்றி. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா?
1: இல்லங்க, அவுட் ஆஃப் தான்.
0: சரி சரி சரி, ஓகே. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சிங்களா வீட்ல? சரி, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில வந்து உங்களோட உங்க விருப்ப பாடல கேட்டதுக்கு. உங்களுடைய விருப்ப பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: தேங்க்யூ.
0: ஸோ இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து பேசின புவனா அவங்களுடைய விருப்ப பாடல் இப்போ அரங்கேறியிருக்கு. இதே மாதிரி உங்களுடைய விருப்ப பாடல்களும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டயல் பண்ண வேண்டிய எண்கள் பார்த்தீங்கன்னா 2275240, 2275250 ஆகிய ஏரிய எண்களில். ஒருவேளை நீங்கள் வெளியூர்லேருந்து பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் 0413 அப்படிங்கிற முன் குறியீட்டு எண்ணை முன் இணைத்து பயன்படுத்தி பேசுங்க. நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் நிச்சயம் கேட்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. நிறைய பேரால் இப்போது ஃபஸ்ட்டு வந்த நேயர் கூட சொன்னாங்க, அதாவது அவங்க தபால் நிலையத்துக்கு போயிட்டு இப்போ முன்ன மாதிரிலாம் என்னால் போக முடியலமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம கடிதம்லாம் எழுதி பாட்டு கேட்குற நிலையெல்லாம் மாறி இப்போ நம்ம கேட்ட உடனே பாடல் வரக்கூடிய நிகழ்ச்சியாக இது இருக்குது. ஸோ நிச்சயமாக இதை நம்ம மகளிர் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம புவனாவுடைய விருப்ப பாடல்

சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

ஐந்து 240 2 2 7 5 250 ஆகிய இரு எண்களில் ஒருவேளை நீங்கள் வெளியூர்லேருந்து தொடர்பு கொள்கிறீங்க அப்படின்னா 0 4 1 3 அப்படிங்கிற முன் குறியீட்டு எண்ணை முன்ன இணைத்து பயன்படுத்தி நீங்கள் பேசலாம். உங்களுடைய விருப்பப்பால்கள் நிச்சயமாக அரங்கேறும். இப்போ ஒரு பாடல் உங்களுக்காக.

நிலையத்தில் நேரம் 1:25:18. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மகளிருக்கான நேரம், மகளிர் நேரம். மகளிர் உங்களுடைய விருப்ப பாடல்கள் அரங்கேறும் நேரம் இது. ஒவ்வொரு பெண்ணுடைய ரசனைக்கு பின்னாலேயும் ஒரு அழகான கதை இருக்கும். அப்படி உங்களுடைய ரசனையை பிரதிபலிக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். நீங்கள் டயல் பண்ண வேண்டிய எண்கள் பார்த்தீங்கன்னா 2277

குடும்பத்துக்காகவே ஓடி ஓடி உழைக்கும் தோழிகளுக்கான ஒரு சிறிய இளைப்பாறும் நேரம் இது. இதுதான் மகளிர் உங்கள் சாய்ஸ் நேரம். ஸோ மகளிருக்கான விருப்ப பாடல்கள் அரங்கேறும் நேரமும் கூட. எப்பயுமே உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை உங்களோடு இருக்குது. உங்களுக்கான பாடல்களை வழங்க

நாங்கள் தயாராக காத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் டயல் பண்ண வேண்டிய எண்கள் பார்த்தீங்கன்னா 2275240, 2275250 ஆகிய இரு எண்களில். ஸோ நிச்சயமாக உங்களுடைய பால்கள் உடனே வளம் வரும். பால்கள் கேட்க மறக்காதீங்க, உடனே டயல் பண்ணுங்கள். குறைவான நேரமே இருக்குது. இப்போ ஒரு பாட்டு உங்களுக்காக.

0: நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வழங்குவது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். இப்ப நம்ம கூட பேச ஒரு தோழி இணைந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் தோழி.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
1: திருவாரூர் மாவட்டம், கூரூர் மாலாதேவி ரவீந்தர் மேடம். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். மாலாதேவி மேடமா? திருவாரூர்ல இருந்து. சொல்லுங்க மாலாதேவி மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் மேடம்.
0: பாடல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா? விருப்ப பாடல் அரங்கேற இருக்கு.
1: இன்னைக்கு
0: கொஞ்சம் தாமதமா ஆயிடுச்சு, ஆனாலும் உங்களுக்கு லைன் கிடைச்சிருச்சு. சரி, என்ன விருப்ப பாடல், எந்த படத்துல இருந்துமா?
1: தங்கப்பதக்கம் படத்துல நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்.
0: கண்டிப்பா.
1: மாவட்ட நேயர்களுக்காகவும் ஒளிபரப்புகள், உங்களுக்காகவும் நமது நேயர்கள் அனைவருக்காகவும்
0: நிச்சயமா மாலாமா இணைப்புல வந்து உங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிச்சதுக்காகவும் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்காகவும் ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி,
0: நன்றிமா, நன்றி. இப்ப மாலாதேவி அவங்களுடைய விருப்ப பாடல் அரங்கேறும் முன்னதா நிகழ்ச்சியில உங்களுடைய பாடல்களும் அரங்கேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா நீங்க டயல் பண்ணலாம். 2275240, 2275850 ஆகிய ஏரியன்கள்ல குறைவான நேரமே இருக்கிறதுனால சீக்கிரமா மகளிர் எல்லாம் உங்க போன் எடுத்து நீங்க சீக்கிரம் டயல் பண்ணி உங்களுடைய விருப்பப்பாட்டை கேட்க ஆரம்பிச்சிருங்க. நமக்கான நேரம் இது. நம்ம வந்து நிறைய வேலை பளுவுல கொஞ்சமா நமக்காக கொஞ்சம் ஆசுவாசம் பண்ணிக்கிறதுக்காக நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம். ஸோ நிச்சயமா உங்களுடைய பாடல்கள் உடனே அரங்கேறும். ஸோ அதனால அது ஒரு சந்தோஷம் தான் இல்லையா? ஸோ இப்ப நம்ம மாலாதேவி அவங்க கேட்ட அவங்களுடைய பாட்டு எல்லாருக்காகவும் அவங்க டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்காகவும் அந்த பாட்டு வருது.

தங்கப்பதக்கம் படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் நம்ம மாலாதேவி தோழி கேட்டாங்க. அவங்களுக்கான பாடல் அந்த பாடல் அழகாக அரங்கேறிடுச்சு. ஒவ்வொரு பெண்ணுடைய தேர்வுமே ஒவ்வொரு விதம். உங்கள் நம்மளுடைய மாறுபட்ட ரசனைகளை ஒரே மாலையாக தொடுக்கிற இந்த நிகழ்ச்சி வந்து மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. ஸோ மகளிருக்கான நேரம் இது. நிச்சயமாக உங்களுடைய பாடல்கள், விருப்ப பாடல்கள் அரங்கேறும் நேரம் இது. உங்களுடைய விருப்ப பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் அரங்கேறணும் அப்படின்னா 2275240, 2275250 ஆகிய எண்களில் நீங்கள் தொடர்பு பண்ணி பேசலாம். நிச்சயமாக உங்களுக்கு விருப்பமான பாட்டு நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கும். ஸோ இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு பாடல்

0: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
1: பகலில் உழைத்த களைப்பு தீர மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கிடையே உங்களை தாளாட்ட வருகிறது.

0: ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்.
1: நிலையத்தில் நேரம் 1:48:16. அலைபேசி வாயிலாக உங்கள் குரலை ஒலிக்க செய்து உங்களுடைய அபிமான விருப்ப பாடல்களை மற்ற தோழிகளோடு சேர்ந்து ரசிக்கும் பிரத்யேக நேரம் இது. ஆமாங்க, இது மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் அரங்கேறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2275 ஆகிய ஏரியன்களை நீங்கள் எங்களை அழைத்து பேசலாம். உங்களுடைய விருப்ப பாடல் நிச்சயமாக கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லைன்ற மாதிரி இன்னைக்கு நிறைய மகளிர் வந்து நிகழ்ச்சியில் வர முடியாது போயிடுச்சு போல். என்னன்னு தெரியல, அவங்க நிறைய இன்னும் வேலை பளுவில் அவங்களால கால் பண்ண முடியலையா என்னன்னு தெரியல. ஸோ ஒரு 2-3 தோழிகள் தான் நம்ம நிகழ்ச்சியில் வந்தாங்க. சரி, இன்னும் குறைவான நேரம் இருக்குது. நிச்சயமாக ஒரு சில பாடல்களை உங்களுக்காக வழங்க நாங்கள் காத்துட்ருக்கோம். ஒரு சில பாடல்கள் நிச்சயமாக அரங்கேறத்துக்கும் தயாராக இருக்குது. இப்போ எல்லோருக்கும் பொதுவாக ஒரு பாட்டு வருது நிகழ்ச்சியில் கேட்டு இணைந்திருப்போம். இது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ்.

0: நிலையத்தில் நேரம் 1:53 மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு தோழி இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
1: திருவாரூர் மாவட்டம் காட்டூர்ல இருந்து சங்கீதா சுரேஷ் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சங்கீதா மேடம். நிறைய பேர் திருவாரூர்ல இருந்து இன்னைக்கு பேசிருக்கீங்க.
1: ஆமா மேடம்,
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, சொல்லுங்க சங்கீதா மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: வீட்டுல வேலைகள்லாம் ஆயிடுச்சுங்களா?
1: மாலாதேவி
0: மேடம் நிகழ்ச்சியில வந்தாங்க. அவங்களுக்காக இந்த பாடலை நீங்க அர்ப்பணிக்க விரும்புறீங்க?
1: ஆமா மேம்.
0: சரி, நிச்சயமா உங்களோட பாட்டு நிச்சயமா வருது. சரி, கேட்டு ரசிக்கலாமா?
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: ஸோ இது மாதிரி நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடல்களும் விருப்பமான பாடல்களும் அரங்கேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். ஆனால் இந்த வாரம் இல்லை, அடுத்த வாரம். ஸோ 2275 ஆகிய இரு எண்களில். ஸோ உங்களுடைய பல இனிய பாடல்களோட உங்களுடைய எதிர்பார்ப்புகளோட நிச்சயமாக வந்து அடுத்த வாரம் நாங்கள் பூர்த்தி செய்ய ட்ரை பண்ணுறோம். ஆனால் நீங்கள் நிகழ்ச்சியில் நிச்சயமாக வந்து கலந்துக்கிட்டு பாடல்களை கேட்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம சங்கீதா மேடமுடைய விருப்ப பாடல் கேட்கலாமா?

மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் நாம் இருக்கோம். இதுவரைக்கும் மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டு இணைந்திருந்த எல்லா நேயர்களுக்கும், குறிப்பாக மகளிர் நேயர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். அடுத்த வாரம் நிச்சயமாக உங்களுடைய பாடல்கள் அரங்கேறும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். சரி, இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு பாட்டு.

நாடகங்கள் அப்படின்ற நிறைய விஷயங்கள் வானொலி நாடகத்திலலாம் வந்து இவங்க பங்கேற்றிருக்காங்க. தயாரிப்பாளர் பி என் ரெட்டி குணசுந்தரி கதா அப்படிங்கிற தெலுங்கு படத்தில் இந்த நடிகையை வந்து நடிக்கிறதுக்காக அழைச்சிருக்காரு. ஸோ பெற்றோருக்கு இதில் பெருசாக விருப்பம் இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் உறவுக்கார பையனுக்கு வந்து இவங்களை மனமுடிச்சு வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்ய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவங்க நடித்த படத்துலேருந்தே பாடல் இப்போ உங்களுக்காக.

இந்த நொடி என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து சமீபத்தில் நம்மை விட்டு மறைந்த திரை இமயம் சவுகார் ஜானகி அம்மா நடித்த அவங்க படத்திலேருந்து சில பாடல்களை உங்களுக்காக ஒளிபரப்பிட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றின சில சுவாரஸ்ய விஷயங்களும் உங்களோட நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ என்னென்னா, கணவரோட விஜயவாடாவில் வசிச்சிருக்காங்க. அவங்க வேறு நல்ல வேலை தேடி சென்னைக்கு போனாங்களாம். ஸோ சினிமா ஆசை துளித்ததால் இவங்க சென்னை வந்து தயாரிப்பாளர் பி என் ரெட்டியை பார்த்துருக்காங்க. ஸோ அவர் வந்து தன்னோட தம்பி நாகி ரெட்டி கிட்ட சிபார்சு பண்ணியிருக்காரு. ஸோ விஜயா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் என் டி ராமாராவ் நடித்த சவுகார் அப்படிங்கிற தெலுங்கு படத்தில் 19 வயதில் கதாநாயகியாக அறிமுகம் ஆயிருக்காங்க. தோற்றமும் நடிப்புமே இயல்பாக இருந்ததுனால ரசிகர்கள்கிட்ட இவங்களுக்கு பெரிய வரவேற்பு இருந்திருக்கு. ஸோ இதனால் சவுகார் ஜானகி அப்படின்ற அந்த பேரும் வந்துருச்சு. சவுகார் அப்படின்னா ரொம்ப செல்வ செழிப்பு மிக்கவர், பணக்காரங்க அப்படிங்கிற அந்த அர்த்தம். ஸோ மாடர்ன் தியேட்டர்ஸோடைய வளையாபதி படத்தில் பாரதிதாசன் எழுதிய வசனத்தை பேசி நடித்தாங்களாம் நம்ம சவுகார் ஜானகி அம்மா. தொடர்ந்து ஜெமினி, ஏவிஎம் அப்படின்ற முன்னணி நிறுவனங்களில் நிறைய பட வாய்ப்பு இவங்களுக்கு குவிஞ்சிருக்கு. இவங்களுடைய அற்புத நடிப்பாற்றல், அபாரமான வசனம், பேசும் திறன் கொண்ட இவங்க விஷயங்கள் எல்லாமே எல்லாரையும் கவர்ந்திருக்கு. ஸோ பாக்யலக்ஷ்மி, படிக்காத மேதை, பாலும் பழமும்னு நிறைய படங்களில் வந்து இவங்க வெற்றி படங்களை நடிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் இவங்களை பற்றி சில விஷயங்கள் நம்மளோட நிகழ்ச்சியில் வளம் வர இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ்.

நிலையத்தில் நேரம் 2:26:35 என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அழகிய பழைய பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்னாடி, 2 தினங்களுக்கு முன்னாடி நம்மை விட்டு மறைந்த திரைப்பிரபலம் சௌகர் ஜானகி அம்மாவுடைய கலை பயணத்தை பாராட்டி அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக அவங்க நடித்த படங்கள்லேருந்து சில பாடல்களை உங்களுக்காக ஒளிபரப்பிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றின சில சுவாரஸ்ய விஷயங்களையும் உங்களோட பகிர்ந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் பார் மகளே பார், புதிய பறவை, நீர்க்குமிழி, பாமா விஜயம், எதிர்நீச்சல், இரு கோடுகள், தில்லுமுல்லு உள்ளிட்ட நிறைய திரைப்படங்கள் இவங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்கு. சோக காட்சியில் நடிக்கும் வாய்ப்பு அதிகம் கிடைச்சாலும் காதல், வீரம், பாசம், கோபம், நகைச்சுவை அப்படிங்கிற அனைத்து பாவங்களையும் சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடியவங்க நம்ம சௌகர் ஜானகி அம்மா. எந்த மொழியாக இருந்தாலும் அவங்களே டப்பிங் பேசுவாங்களாம். கே பாலச்சந்தருடைய நாடகங்களையும் நடிச்சிருக்காங்க. 300க்கும் மேற்பட்டு மேலே ஏறியிருக்காங்க. காவிய தலைவி, ரங்கராட்னம் ஆகிய 2 படங்களை இவங்களே வந்து தன்னுடைய சொந்த படங்களாக தயாரிச்சிருக்காங்க. தெலுங்கு திரைப்பட விருதுகள் கமிட்டி தலைவராக பணிபுரிஞ்சிருக்காங்க. சமையல் தோட்டக்கலையில் வல்லவங்களாம். ரசிகர்கள்கிட்டருந்து உண்மையான அன்பையும் மரியாதையையும் இத்தனை ஆண்டுகளாக பெற்று வரும் நான் உண்மையில் ஒரு சவுக்கார் தான், அதாவது பணக்காரன் தான் அப்படின்னு அடிக்கடி அவங்க சொல்லிப்பாங்களாம். இவங்க நடித்த படத்துலேருந்து இன்னொரு பாடல் உங்களுக்காக நிகழ்ச்சியில்

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: என்றும் இனியவையில் இணைந்திருக்கிறோம். வழங்குவது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். சமீபத்தில் நம்மை விட்டு மறைந்த சவுகார் ஜானகி அம்மாவின் நினைவாக அவருடைய கலை பயணத்தை மரியாதை செலுத்தும் விதமாக அவர் நடித்த படங்களிலிருந்து சில பாடல்கள் உங்களுக்காக ஒளிபரப்பிட்டிருக்கோம். ஸோ இவங்களோட தங்கை பார்த்திங்கன்னா கிருஷ்ணகுமாரி, தெலுங்கு மற்றும் தமிழ் திரையுலகில் புகழ்பெற்ற கதாநாயகியாக வளம் வந்த நடிகை தான் இந்த கிருஷ்ணகுமாரி. சவுகார் ஜானகியனோட உடன் பிறந்த தங்கை இவங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரு சகோதரிகள் ஒரு காலகட்டத்தில் இருவேறு மொழிகளில் முதன்மை கதாநாயகிகளாக பிரகாசித்தது அன்றைய காலகட்டத்தில் ஒரு அரிதான நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய கடைசி வரை இவங்களுடைய தொடர்ந்த கலைத்தாகம். 1950 ஷவுகாரு அப்படிங்கிற படத்தில் தொடங்கிய இவங்களுடைய கலை பயணம் 2020 தமிழில் பிஸ்கோத், 2023 தெலுங்கில் அன்னி மஞ்சி சகுனமுலே அப்படின்னு தொடர்ச்சியாக நடிச்சிட்டே வந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 73 ஆண்டுகால சாதனை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிச்சயமாக இவங்க நடித்த படத்துலேருந்து இன்னொரு பாட்டு உங்களுக்காக.

என்றும் இனியவை நிகழ்ச்சியின் நிறைவு தருணத்தில் நாம் இருக்கோம். சவுகார் ஜானகி அம்மாவை பற்றி சில விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துட்டு இருந்தோம். சவுகார் ஜானகி அம்மாவுடைய நீண்ட கால கலை பயணத்துக்கு அந்த பங்களிப்புக்கு நிறைய விருதுகள் கிடைச்சிருக்கு. 2 கோடிகள் திரைப்படத்திற்காக தமிழக அரசுடைய சிறந்த நடிகைக்கான விருது வாங்கியிருக்காங்க. கலைமாமணி, எம்ஜிஆர் விருது, தெலுங்கு திரைப்படங்களுக்கான நந்தி விருது, ஃபிலிம்ஃபேர் வாழ்நாள் சாதனையாளர் விருது, சைமா வாழ்நாள் சாதனையாளர் விருதுன்னு நிறைய கௌரவங்களையும் இவங்க நிறைய விருதுகளையும் கௌரவப்பட்டவங்களையும் வாங்கியிருக்காங்க. கடந்த 2022 இந்திய அரசு அவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கியிருக்கு. ஸோ நிச்சயமாக நிகழ்ச்சி உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். அடுத்த நிகழ்ச்சியாக தாள தரங்கம் வர இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம் நேயர்களே.

இன்றைய தாளத்தரங்கம் நிகழ்ச்சியில் இடம்பெறுவது ஆதி தாளம். தாளத்தை தவிலில் வாசித்திருப்பவர்கள் கோழிப்பட்டு கே எம் சவுந்தரராஜன் மற்றும் திருபுவனை டி கே மணிமாறன் ஆகியோர்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தாளத்தரங்கம். நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தாளம் ஆதி. தாளத்தை தவிலில் வாசித்தவர்கள் கோழிப்பட்டு கே எம் சவுந்தரராஜன் மற்றும் திருபுவனை டி கே மணிமாறன் ஆகியோர்.
1: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. நிலையத்தில் நேரம் 2:53:37. நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் சில உங்கள் நினைவிற்கு. இன்று 7:30 உழவர் உலகம். புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற புதுச்சேரி ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 27வது பட்டப்படிப்பு தகுதி பெறும் விழாவின் வானொலி தொகுப்பு இடம்பெறுகிறது. நிகழ்ச்சி அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இன்றிரவு 8:00 திரையிசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 ரவி வாசரிய அகில பாரதிய சங்கீத சபா விதூஷி பிரதிமா திலக் அவர்களின் காயல் இசை இடம்பெறுகிறது. நிகழ்ச்சி டெல்லி ஏஞ்சல்.

இன்னும் சில நொடிகளில் வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து இடம்பெற கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை அறிவிப்பு. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே காணப்பட்டது. அதிகளவு மழையாக 20 மில்லிமீட்டர் கோயம்புத்தூர் சின்னக்கல்லாரில் பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலையாக இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து ஒரு சில இடங்களிலும் தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் காணப்பட்டது. அதிகளவு வெப்பநிலையாக அரியலூரில் 38.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு வெப்பநிலையாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 12.4 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலைப்படி நீலகிரி மாவட்டத்தில் வெப்பநிலை 2.1 டிகிரி செல்சியஸிலிருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்து காணப்பட்டது. திண்டுக்கல், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களில் இயல்பை விட 3.1 டிகிரி செல்சியஸிலிருந்து 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, ஈரோடு, கரூர், மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருச்சி, நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இயல்பை விட 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு அடுத்த 7 தினங்களுக்கு. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை காணப்படுகிறது.

0: இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், மதுரை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரியிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்றுடன் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தின் மற்ற இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் 29 தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். கனமழை குறித்த எச்சரிக்கை: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு: இன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் இருக்காது. உள் தமிழகத்தில் இயல்பை விட சற்று வெப்பநிலை உயர்ந்து காணப்படும். நாளை முதல் 27 தேதி வரை இயல்பான வெப்பநிலையே நிலவக்கூடும். உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸையும் குறைந்தள வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: இன்று முதல் 27 தேதி வரை தமிழக கடலோரப் பகுதி வாழ் மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்துடனும் அவ்வப்போது வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்துடனும் வீசக்கூடும். குறிப்பிடத்தக்க அளவு மழை பதிவாகியுள்ள இடங்களும் அளவுகளும்: சின்னக்கல்லாறு 2 சென்டிமீட்டர், எறையூர், குன்னூர், உப்பாசி, வால்பாறை, சிங்கோனா, எஸ்ஆர்சி குடிதாங்கி, சோழையாறு, மடிப்பாக்கம் சென்னை, நாராயணபுரம் ஏரி, ஒக்கியம் துறைப்பாக்கம், பள்ளிக்கரணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நமஸ்கார். आकाशवाणी समाचार के साथ मैं विशाल शर्मा। प्रधानमंत्री नरेंद्र मोदी ने कहा है कि अंतरिक्ष क्षेत्र के स्टार्टअप्स ने सरकार में अपना विश्वास व्यक्त किया है। उन्होंने अंतरिक्ष क्षेत्र के स्टार्टअप्स के मुख्य कार्यकारी अधिकारियों के साथ चर्चा में उनसे निरंतर प्रयत्नशील रहने और अंतरिक्ष क्षेत्र का एक मजबूत इकोसिस्टम तैयार करने की अपील की। प्रधानमंत्री ने कहा कि ऐसा अनुकूल माहौल बनाया जाना चाहिए जिससे दुनिया भर के लोग अंतरिक्ष क्षेत्र में अपना करियर तलाशने के लिए भारत को पसंदीदा गंतव्य के रूप में देखें।
2: दुनिया भारत के स्टार्टअप को खोजती होगी, भाई कौन है इसमें, क्योंकि एक जब ब्रेक थ्रू होता है तो तुरंत लोगों का ध्यान जाता है। बहुत लोगों को हमें जोड़ना है, हमें ऐसा एक ऑरा खड़ा कर देना चाहिए कि इस फील्ड में दुनिया भर के लोगों को जिंदगी बनानी है, हिंदुस्तान जाओ, भारत की कोई स्टार्टअप से जुड़ जाओ, भारत की कोई स्पेस एजेंसी से जुड़ जाओ। मैं पक्का मानता हूँ जी, पूरा टैलेंट पूल जो है एक मैग्नेट की तरह आपके कारण हम खींच सकते हैं और वो हमारी एक बहुत बड़ी ताकत बन सकता है।
1: प्रधानमंत्री ने अंतरिक्ष क्षेत्र में युवाओं के कार्य की भी सराहना की।
3: भारत का युवा आज उन क्षेत्रों में काम कर रहा है जिनकी कुछ साल पहले कल्पना भी संभव नहीं। भारत का प्राइवेट स्पेस टैलेंट पूरी दुनिया में अपनी अलग पहचान बना रहा है। आज ग्लोबल इन्वेस्टर्स के लिए भारत का स्पेस सेक्टर एक एट्रैक्टिव डेस्टिनेशन बन रहा है।
1: संस्कृति और पर्यटन मंत्री गजेंद्र सिंह शेखावत ने कहा है कि अंतरिक्ष तकनीक विकसित भारत के लक्ष्य को हासिल करने और भारत को 45 अरब डॉलर की

தொடரும் இந்த நிகழ்ச்சி பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடல்களில் முதலாவதாக ஹிந்தி திரைப்படத்திலிருந்து பாடல், கபி அல்விடா நா கேஹ்னா என்ற ஹிந்தி திரைப்படத்திலிருந்து பாடல். இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் ஷஃப்தக், அமான் தலி, சங்கர் மகாதேவன், கரலிசா மொன்டெரோ. பாடலை கேட்போமா?

பல மொழி பாடல்கள் சங்கமிக்கும் நேரம் இது. ஆம் நேர்களே, இது பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடல்கள் அடுத்ததாக மலையாள மொழி திரைப்படமான ஹிருதயம் படத்திலிருந்து பாடல். இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் ஹேஷம் அப்துல் வஹாப் அண்ட் தர்ஷனா ராஜேந்திரன். இந்த பாடலுக்கு இசையை அமைத்திருக்கிறார் ஹேஷம் அப்துல் வஹாப்.

நேரம் 3:21:30 நொடி. பன்மொழி பாடல்கள் அடுத்ததாக சந்தோஷம் என்ற தெலுங்கு திரைப்படத்திலிருந்து பாடல். இப்பாடலுக்கு இசை ஆர்.பி. பட்நாயக், பாடியவர்கள் ராஜேஷ் மற்றும் உஷா.

பாடியிருக்கிறார்கள் லதா மங்கேஷ்கர், உதித் நாராயண், ஆஷா போஸ்லே மற்றும் ஹரிஹரன். இந்த பாடலை இசையமைத்திருக்கிறார் உத்தம் சிங் அவர்கள். பாடலுக்கு வரிகள் ஆனந்த் பக்ஷி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இனி நாம் கேட்க இருப்போம் இந்த நிகழ்ச்சி சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரலில் சங்கீதா சிவகுமார் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்க இருக்கிறோம். அந்த வகையில் தொடக்கமாக ஹிமகிரி தனையே என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கிருதி, சுத்த தன்யாசி ராகம் ஆதி தாளம், பாடலுக்கு முன்பாக விளம்பரம்.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: UPI பின் என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும்தானா?
3: RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

சங்கீத சாரல் நிகழ்ச்சி இது. இன்றைய நிகழ்ச்சியில் சங்கீதா சிவகுமார் அவர்கள் பாடியவற்றை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்ததாக ஜனனி நின்னுவினா என தொடங்கும் சுப்ராய சாஸ்திரி கிருதி, ரீதி கவுளை ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம். நேரம் 3:36:50.

இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சங்கீதா சிவகுமார் அவர்கள் பாடியவற்றை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்ததாக அன்னபூர்ணே என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி சாமா ராகம் ஆதிதாளம்.

0: நேரம் 3:54:22. சங்கீத சாரலை நிறைவு செய்ய வரும் பாடல் மாமவத்து ஸ்ரீ சரஸ்வதி என தொடங்கும் ஸ்வாதி திருநாள் கிருதி, ஹிந்தோளம் ராகம் ஆதிதாளம். பாடலுக்கு முன்பாக விளம்பரம்.
1: மருமகளே,
2: என்னம்மா?
1: இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு.
2: அதாவது?
1: அதாவது இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
2: அப்ப கொடுக்கல் வாங்க?
1: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
2: ஓ,
1: அதாவது யுபிஐல இருந்து?
2: அப்படியா?
1: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
2: அது என்னம்மா?
1: முகத்தை காட்டுறது கூட யுபிஐ கிட்ட காட்டு.
2: நீங்க வேற அம்மா.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
2: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: நேரம் 4 மணி.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் படைத்தளிக்கும் ஜெய் ஹிந்த் செண்பகராமன் சரித்திர நாடகம். எழுதியவர் மருதூர் கே. கோட்டீஸ்வரன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் எம். சிவகணேசன், கே. சாந்தி, காரைக்குடி லே. நாகராஜன், என். உன்னிகிருஷ்ணன், வி. சீதாராமன், சி. அமலோற்பவ அருள்மணி, கே. ரவீந்திரன் மற்றும் இ. சூர்யா ஆகியோர். அமைப்பு எஸ். விஜயகுமார். ஜெய் ஹிந்த் செண்பகராமன் சரித்திர நாடகம்.
2: நாகம்மா கூப்பிடுறது காதல விடலையா? எங்க இருக்க நாகம்மா?
3: இதோ வந்துட்டேனுங்க. ஏங்க இப்படி சத்தம் போடுறீங்க? அடுப்புல பாலை வச்சிருந்தேன், பொங்கிடுமே நின்னேன். அதுக்குள்ள என்னாச்சுங்க?
2: என்ன ஆச்சா? என்னோட ஏட்டு வேலைக்கே உன் மகன் வேட்டு வச்சிருவான் போல இருக்கு.
3: என்ன சொல்றீங்க?
2: எங்க அவன் எங்க போயிருக்கான்? என்ன முழிக்கிற? செண்பகராமன் தான் கேக்குறேன்.
3: ஏனுங்க என்னென்னமோ சொல்றீங்க? வேலைக்கு புரியலீங்க. அவன் எப்படி என்னதான் செஞ்சான்?
2: புத்தன் சேர்ந்த ஊர்ல ஆங்கில அரசாங்கத்துல போலீஸ் ஏட்டு வேலை பார்க்கற எனக்கு இப்படி ஒரு பையன். அவன
3: என்னதான் அப்படி தப்பு பண்ணிட்டானுங்க? வெளியில போன

0: இன்னும் வீட்டுக்கு வரலீங்க
1: நாகம்மா. அவன் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக மக்கள் கிட்ட பேசுறதா எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு புகார் வந்திருக்கு.
0: திருவாங்கூர் வீதியில வந்தே மாதரம் பாரத மாதாவுக்கு ஜெயின்னு தொண்டர்கள் கோஷம் போட்டுட்டு ஊர்வலமா போறத பார்த்துட்டு ஓடி போய் இவனும் வந்தே மாதரனும் கோஷம் போட்டுட்டு ஆங்கில ஆட்சி ஒளியன்னு கத்திக்கிட்டே வந்தான். அப்பவே
1: 8ஆம் வகுப்பு படிக்கிறப்பவே அப்படி செஞ்சவன் இன்னைக்கு சும்மா இருப்பானா? இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பக்கத்து வீட்டு கிருஷ்ணயர் தான். தேசத்துக்கு பாடுபடுற தலைவர்கள், சுதந்திர போராட்டத்தை செய்கிற திலகரு, கோகலே, விபின் சந்திரபாலர், வீரமங்க வேலுநாச்சியார், ஜான்சி ராணி, திப்பு சுல்தான், புளித்தவன், இந்த மாதிரி பிரிட்டிஷ்காரங்களை எதிர்க்கிறவங்க கதையெல்லாம் சொல்லி இவனை மாத்திட்டாங்க. படிக்கிறத விட்டுட்டு இவனுக்கு எதுக்கு இந்த வேலை? வரட்டும் அவனை
0: ஒன்றும் செஞ்சிடாதீங்க. நான் அவனுக்கு புத்திமதி சொல்லி மாத்திடுறேங்க. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக நீ கோஷம் போட்டா அப்பா வேலையும் போயிடும், உன்னையும் ஜெயிலில் போட்டுடுவாங்கன்னு சொல்லி திருத்துறனுங்க. இப்போ என்ன பண்ணினான்னு இவ்வளோ கோபமா அவனை தேடுறீங்க?
1: தேடுறதா? கையில் கிடைச்சான்னு லத்தியில் அடிக்கத்தான். பாரத மாதான்னு சங்கம் ஏற்படுத்தி அதுக்கு இவர் தான் தலைவர். படிக்கிற இவனுக்கு எதுக்கு இந்த வேலை?
0: அப்புறம் என்ன செஞ்சானுங்க?
1: அதை விட ஜெய்ஹிந்த் கோஷம் புதுசா உருவாக்கி ஜெய்ஹிந்த் கோஷம் போட்டு ஊர்வலம் போயிருக்கான். வரத மாதாவுக்கு கைவிலங்கு பூட்டி மக்களை அடிமைகளாக்கிய வெள்ளைக்காரன் ஒழிக, பிரிட்டிஷ் ஆட்சி ஒழிக, வந்தே மாதரம்னு கோஷம் போட்டுட்டு மாணவர்களை மட்டுமில்ல ஆசிரியர்களையும் கோஷம் போட சொல்லியிருக்கான். போற போக்க பார்த்தா இனிமே நாமும் ஜெய்ஹிந்த் கோஷம் போடணும் போல இருக்கு.
0: நம்ம செண்பகராமனா இப்படி செஞ்சான்? இவன் பெரிய படிப்பெல்லாம் படிச்சு அரசாங்க வேலைக்கு வருவான்னு நினைச்சிட்டு இருக்கேன், இப்படி பண்றதா சொல்றீங்களே.
1: பிரிட்டிஷ் ஆட்சி எதிர்த்து தேவையில்லாத வேலையை செஞ்சிட்டு இருக்கான். என் கையால அடிபட போறான், சொல்லி வை. எனக்கு நேரம் ஆச்சு, நான் வர்றேன்.
0: அவன் வீட்டுக்கு வரட்டுங்க, நான் பக்குவமா எடுத்து சொல்லி அவனை மாத்துறேன். இனிமே அப்படியெல்லாம் அவன் செய்ய மாட்டானுங்க. நீங்க அவனை பத்தி நினைக்காம போங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்.
2: தம்பி செண்பகராமா, உனக்கு ஆங்கிலேயர்களை கண்டால் பிடிக்காதல்லவா? பிரிட்டிஷ் ஆட்சியை நாட்டை விட்டே துரத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதல்லவா?
3: முற்றிலும் உண்மை ஐயா. ஆமாம், இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்?
2: செண்பகராமா, நீ ஜெய்ஹிந்த் கோஷம் போடுவதும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக பாரத மாதாவுக்கு ஜே என முழங்குவதும் எனக்கு நன்றாக தெரியும்.
3: ஐயா, இதுவரையில் நான் உங்களிடம் பேசி பழகி இருக்கின்றேன். ஆனால் நான் எனது பெயரை கூட சொன்னதில்லை, எப்படி உங்களுக்கு தெரிந்தது?
2: செண்பகராமா, நான் உன்னை பார்த்த நாள் முதல் இன்று வரை உன்னுடைய நாட்டுப்பற்று, உன் செயல், நடைபெறும் கூட்டங்கள் இவற்றை கண்காணித்து விவரங்களை சேகரிக்க தொடங்கினேன். ஆமா, ஆங்கிலேயர்களிடம் அப்படி என்ன வெறுப்பு கோபம்?
3: ஐயா, என் தாய் திருநாட்டில் அண்டி பிழைக்க வந்த வெள்ளை கொக்குகள் எங்கள் நாட்டு மக்களை அடிமைப்படுத்தியும் சித்திரவதை செய்தும் சிறையில் அடைப்பதையும் கண்டு என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் கோஷம் போட்டு மக்களை அடிமை விலங்கிலிருந்து மீட்டு சுதந்திர காற்றை சுவாசிக்க வைக்கவே பாரத மாதா சங்கம் ஏற்படுத்தி மக்களை விடுதலை போராட்டத்திற்கு தயார்படுத்துகிறேன்.
2: செண்பகராமா, உன் போராட்டம் வெற்றியடைய என் வாழ்த்துக்கள். பிரிட்டிஷ் ஆட்சியை ஒழித்து வெள்ளையர்கள் இந்த நாட்டை விட்டு ஓட வைத்து சுதந்திர கொடியை பறக்க விட வேண்டும். அதுதானே உனது தனியாத ஆசை? அதற்கு நான் முழு ஒத்துழைப்பு தருகிறேன். என்னடா இந்த பைத்தியக்காரன், அரைக்கிருக்கன், ஏதோ உளறுகிறான் என்று நினைக்கிறாயா?
3: ஆமாம் ஐயா, அப்போதுதான் என் சுதந்திர தாகம் அடங்கும். ஆமாம், இதையெல்லாம் ஏன் நீங்கள் சொல்கிறீர்கள்? நீங்களோ ஐரோப்பிய நாட்டைச் சேர்ந்தவர்.
2: ஆம், நானும் ஐரோப்பிய நாட்டைச் சேர்ந்தவன்தான். என் பெயர் ஸ்ட்ரிக்லாண்ட். என்னுடைய ஆசையும் வெள்ளையர்கள் பூண்டோடு அழிய வேண்டும், அவர்களுடைய சர்வாதிகாராட்சி ஒழிய வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. என்ன பார்க்கிறாய்? நீயோ இளைஞன், நானோ வயதானவன். இரும்பை இரும்பு இழுக்காது, புரிகிறதா? காந்தம்தான் இரும்பை இழுக்கும். அதுபோல நீ ஒரு சாதாரண இரும்பு துண்டு.
3: உண்மைதான் ஐயா.
2: நானோ ஒரு காந்தக்கட்டை. உன்னை போன்ற இரும்பு துண்டை இழுத்து காந்தக்கட்டையாக மாற்ற வேண்டும். அதுதான் என் முதல் வேலை.
3: என்னை ஒரு காந்தக்கட்ட

0: ரூபாயாக மாற்றுவதனால் என்ன பயன் ஐயா? அதனால் என்ன விளையப் போகிறது எனக்கு புரியவில்லை.
1: செண்பகராமா, இந்த பைத்தியக்காரனை தெருவில் பிதற்றுவதைத்தான் பார்த்திருப்பாய். நீ காந்தக்கட்டையாக மாறிவிட்டால் இந்த நாடு சுதந்திரமடைய வாய்ப்பிருக்கிறது.
0: எப்படி ஐயா முடியும்? இந்த மக்களை எல்லாம் காந்தக்கட்டையாக மாற்ற வேண்டுமா? அப்போது சுதந்திரம் கிடைத்து விடுமா?
1: நிச்சயம் கிடைக்கும். என் ஆராய்ச்சி எல்லாம் என் வீட்டுக்கு வந்து பார், அப்போது புரியும்.
0: இப்போதே நான் உங்களுடன் வீட்டுக்கு வர தயாராக இருக்கின்றேன்.
1: சரி, போலாம் வா.
2: நாகம்மா,
3: இத வந்துட்டேனுங்க. ஏன்னு கூப்பிட்டீங்களா? இப்பதான் வந்தீங்களா?
2: என்ன வெயில், என்ன வெயில்! வெளியில் வெயில் கொளுத்துது, ஒன்றும் தாங்க முடியல. கொஞ்சம் மோர் கொண்டாம்மா.
3: இந்தாங்க மோரை குடிங்க.
2: செண்பகராம எங்க? இன்னும் வரலையா? அவனை நினைச்சா என் ரத்தமெல்லாம் கொதிக்குது. இவனால ஸ்டேஷன்ல எனக்கும் கெட்ட பேர்.
3: என்னாச்சுங்க?
2: ஏட்டு பிள்ளையே இப்படி இங்கிலீஷ்காரனை எழுத்து பேசுனா அவங்க அப்பனையே வேலையிலேருந்து தூக்கிடுவானுங்க அப்படின்னு ஏங்காது படவே பேசுகிறானுங்க. அவனை திட்டியும் பார்த்தாச்சு, அடிச்சும் பார்த்தாச்சு, திருந்தவே மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை.
3: கோவப்படாதீங்க, பொறுங்க. சின்ன வயசு அப்படி தான் இருப்பான். அன்னைக்கு சோசியக்காரர் என்ன சொன்னாரு? அவன் நல்லா படித்து பெரிய பட்டமெல்லாம் வாங்குவான்னு சொன்னதை மறந்துட்டீங்களா?
2: மறக்கலை நாகம்மா, நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனால் இவன் ஏன் இப்படி வெள்ளக்காரனை துரத்தணும்னு வெறி பிடிச்சி அலையிறான்? இவன் அந்த கிருஷ்ணகிரி வீட்டுக்கு போகிறத முதல்ல நிறுத்தணும், அப்போ தான் உருப்பிடுவான்.
3: ஆமாங்க, நான் கூட நினச்சனுங்க. அந்த வீட்டுக்கு போய் வெள்ளக்காரங்களை எதிர்த்து போராடினவங்கள பற்றின கதையெல்லாம் தெரிஞ்சிட்டு வந்து வந்தே மாதிரம் ஜெயஹிந்துன்னு கோஷம் போடுறான். அங்கே போகாமல் தடுக்கணுங்க.
2: நேற்றுக்கு கூட பாரு, வெள்ளக்காரன் ஒழிக இந்த நாட்டை விட்டே துரத்தணும்னு தெருவில் கோஷம் போட்டுட்டு போகிறதா சொன்னாங்க. ஜெய்கின் கோஷத்தை கேட்ட கல்வி அதிகாரியே செண்பகராமனை கல்லூரியிலிருந்து நீக்கணும்னு சொல்கிறாராம். என்னையும் ஸ்டேஷனில் சந்தேகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியலை போ.
3: ஏனுங்க இப்படி பண்ணால் என்ன? வெளியூரில் இருக்கிற நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு கொஞ்ச நாள் அனுப்பிட்டா இதையெல்லாம் விட்டுடுவானுங்க.
2: போலீஸு கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டுது. நீ சொல்கிறதும் சரிதான், அப்படியே செய்வோம். அவன் வந்ததும் இதை பற்றி பேசுவோம்.
1: செண்பகராமா வாப்பா, வீட்டுக்குள்ள வா, பயப்படாதே வா. பைத்தியக்காரன் வீடு வந்து பாரு.
0: ஐயா என்னங்க இது? எங்க பார்த்தாலும் கண்ணாடி ஜாடிக, ஐயோ பாம்பு, தேளு, பூரா, நண்டு, பூச்சிங்க, விஜ ஜந்துக்களை அடைச்சி வச்சிருக்கீங்களே. அடுடி தாவரங்கள், அதெல்லாம் விஷச்செடிங்க, எல்லாத்தையும் வச்சுருக்கீங்களே, இதெல்லாம் எதுக்குங்க ஐயா?
1: இதெல்லாம் என்னுடைய ஆராய்ச்சிக்காக வச்சுருக்கிறேன். இதுக்காகத்தான் நான் இந்தியாவுக்கே வந்தேன். இது சித்தர்கள் வாழ்ந்த பூமி.
0: ஸ்ட்ரிக்லாண்ட் ஐயா, நீங்கள் சாதாரண ஆள் இல்லைங்க, பெரிய ஆராய்ச்சியாளர் தான். என்னால் நம்பவே முடியலைங்க. அது சரி, அப்புறம் ஏன் வைத்தியார்னாட்டு நடமாடுறீங்க? உங்களை தாங்க, என்ன பதில் சொல்லாமல் போகிறீங்க?
1: இரு இரு வர்றேன், உனக்கு தேநீர் கொண்டு வர்றேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு.
0: ஆஹா, இவர் கூட சேர்ந்து ஒரு மாதம் இருந்தா நமக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல் இருக்கே.
1: செண்பகராமா இந்த தேநீர் குடி, காது கேட்குதா?
0: ஐயா ஐயா, அங்கே பாருங்க, மேற்கூரையில் ஒரு எட்டுக்கால் பூச்சி, ஆஹா, அதோட வலையில் ஒரு ஈ சிக்கி இருக்குதுங்க.
1: இதோ இந்த தேநீரை குடிச்சிட்டு அந்த சிறந்த வேலை பாரு, நல்லா பாரு.
0: ஐயா, அந்த எட்டுக்கால் பூச்சி வேகமாக போய் ஈய தனது கால்களால் மடக்கி பிடிச்சிருச்சுங்க. அதை தன் வாயால் அப்படியே முழுங்குதுங்க. அந்த ஈ படுற பாடு, ஐயோ சகிக்க முடியல.
1: செண்பகராமா, இந்த காட்சியை பார்த்தா உனக்கு என்ன தோணுது?
0: சொல்லட்டுங்களா, எனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லட்டுமா? எங்கள் பாரத தேசம் முழுவதிலும் உள்ள மக்களையும் அடிமைப்படுத்தி சித்திரவதை செய்கிற வெள்ளைக்காரன் தான் அந்த எட்டுக்கால் பூச்சி. அது தனது எட்டு கால்களில் எட்டு திசைகளிலும் வலையை பின்னி பாரத திருநாட்டை தனது ஆதிக்கத்தால், நயவஞ்சகத்தால், சூழ்ச்சியால், ஆணவத்தால் அடிமைப்படுத்தி ஈவு இரக்கமின்றி சித்திரவதை செய்து

0: கொள்வதைத்தான் காட்டுகிறது இந்த சிலந்தியின் செயல்.
1: அருமை அருமை, சரியான விளக்கத்தை சொல்லி உன் தாய்நாட்டு பற்றை வெளிப்படுத்தினாய். எங்கிருந்தோ வந்த அன்னக்காவடி பயல்களை நாம் நாட்டை விட்டே அவன் சீதள சீமைக்கு அனுப்ப வேண்டும் என்ற சிந்தனையை கிளறிவிட்டாய். ஆனால் அதே நேரம் செயலில் காட்ட வேண்டும். அதற்கு நீ துணிந்து போராட வேண்டும். அதுவே என்னுடைய விருப்பம்.
0: என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள், நான் செய்து முடிக்கின்றேன்.
1: பிரிட்டிஷ் ஆட்சி ஒழிய வேண்டும். நாட்டு மக்கள் சுதந்திரமாக பறந்து வாழ வேண்டும். நம் தேசிய கொடி பறக்க வேண்டும். இதுதானே உன் ஆசை? அதற்கான போராட்டத்தை தொடங்க நான் வழிகாட்டுகிறேன்.
0: கல்லூரியில் படித்து வரும் என்னை கல்லூரி நிர்வாகம் வெளியே துரத்த ஏற்பாடு செய்கிறது. என் பெற்றோர்கள் என் சுதந்திர தீயை அணைக்க துடியாய் துடிக்கிறார்கள். எனக்கு எல்லாம் தடையாகவே இருக்கிறது. நான் என்ன செய்வதென்று வழி தெரியாமல் திண்டாடுகிறேன். நீங்கள் எனக்கு வழிகாட்டினால் வெள்ளை கொக்குகளை பொசுக்கியே தீருவேன். இது சத்தியம்.
1: கவலைப்படாதே செண்பகராமா, உன் எண்ணம் நிறைவேறும். மனதை தளர விடாதே. உன் இடையூறுகளை நான் சரி பண்ணுகிறேன். உன் தாய் தந்தையிடம் நான் பேசுகிறேன்.
0: ஐயா, உங்களால் எப்படி முடியும்? எனக்கு புரியவில்லை. நீங்கள் இருப்பதோ ஜெர்மனி.
1: செண்பகராமா, அடுத்த மாதம் நான் ஜெர்மனிக்கு போகப் போகிறேன். அதே சமயம் நீ என்னோடு வர விரும்பினால் உன்னை அழைத்துச் செல்கிறேன். உன் படிப்புக்கான எல்லா செலவுகளையும் நானே பார்த்துக் கொள்கிறேன். ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடும் வழிமுறைகளையும் சொல்லித்தருகிறேன்.
0: ஐயா, நான் தங்களோடு ஜெர்மனி வருகிறேன். உங்கள் வழிமுறைகளை பின்பற்றி வெள்ளையனை இந்த நாட்டை விட்டே துரத்துகிறேன். பெற்றோர்கள் விருப்பத்தையும் கேட்டு வந்து விடுகிறேன்.
1: சரி, போய் வா. பெற்றோர்கள் சம்மதிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஜெர்மனிக்கு உன்னை கூட்டி போக முடிவெடுத்து விட்டேன். நல்லதே நடக்கும். போய் வா.
0: ஐயா, நான் நல்ல செய்தியோடு நாளை தங்களை சந்திக்கின்றேன்.

0: அம்மா எங்கம்மா இருக்கீங்க? அம்மா
1: ஏண்டா என்ன விஷயம்? சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் வர்றதுக்குள்ள.
0: அம்மா ஒரு முக்கியமான விஷயமா, அதை சொல்லத்தான் உங்களை கூப்பிட்டேன்.
1: அப்படி என்னதான் முக்கியமான விஷயமோ சொல்லு.
0: ஸ்ட்ரிக்லாண்ட் ஐயா அவரோட செலவில் என்னைய ஜெர்மனிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. நான் போகட்டும் அம்மா?
1: என்னடா சொல்ற, அந்த பைத்தியக்கார ஒன்ன ராமா, நீ படிச்சு பட்டம் வாங்கி நல்ல வேலையில சேரணும் அப்படிங்கிறது தான் எங்க ஆசை.
0: அம்மா ஜெர்மனிக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற காலேஜில் சேர்த்து படிக்க வைக்கிறேன், செலவெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், அம்மா கிட்ட அப்பா கிட்ட சம்மதம் வாங்கு அப்புறம் போலான்னு சொல்றாருமா.
1: என்ன ஜெர்மனிக்கு கூட்டிட்டு போறாரா? அந்த அரப்பைத்தியத்து கூட உன்ன நான் அனுப்ப மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு.
0: அம்மா அவர் அரப்பைத்தியம் இல்லம்மா, ரொம்ப படிச்சவரு, பெரிய ஆராய்ச்சியாளர், மத்தவங்க அவரை தொந்தரவு பண்ணாம இருக்க இப்படி பைத்திய மாதிரி வேஷம் போடுறாருமா, அப்படி திரியறாரு.
1: அப்படியா சொல்ற? சரி அப்பா வந்ததும் நீ ஜெர்மனி போறத பத்தி சொல்லி அவர் அனுமதியும் கேட்கலாம்.
2: என்ன அம்மாவும் மகனும் பேசிட்டு இருக்கீங்க? நாகம்மா இவனை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய புகார் வந்திருக்கு. செண்பகராமன கொஞ்ச நாளைக்கு நம்ம பாப்பாத்தி தங்கச்சி ஊருக்கு அனுப்பலான்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்ற?
1: ஏங்க அதை விட நல்ல விஷயமுங்க, செண்பகராமன ஜெர்மனிக்கு ஸ்ட்ரிக்லாண்ட் ஐயா கூட்டிட்டு போய் படிக்க வைக்கிறேன்னு சொன்னாராமா.
2: யாரு அந்த அரப்பைத்தியமா?
0: அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி அவர் பைத்தியம் இல்லப்பா, பெரிய விஞ்ஞானி, நிறைய ஆராய்ச்சி பண்றதுக்காக ஜெர்மனியில இருந்து வந்தவர், பைத்தியம் மாதிரி நடிக்கிறாருப்பா.
2: என்னடா சொல்ற, ஆச்சரியமா இருக்கு. சரி உன் விருப்பப்படி ஸ்ட்ரிக்லாண்டோட ஜெர்மனிக்கு போய் நல்ல முறையில் படி, இங்கிருந்தா வெள்ளக்காரனை திட்டியே நீ ஜெயிலுக்கு போயிடுவ. நாகம்மா நாளைக்கு அந்த துறையை போய் பார்த்து பேசலாம்.
3: வாங்க வாங்க ஏட்டு சின்னச்சாமி, வாங்கம்மா, உங்களை பற்றி தினமும் செண்பகராம என்கிட்ட சொல்லுவான்.
2: வணக்கம் ஐயா, என் மகனை எவ்வளவோ கண்டிச்சிருக்கேன், வீட்டை விட்டு வெளியே போடான்னு கூட சொல்லியிருக்கேன், ஆனால்

0: இன்னைக்கு உண்மையிலேயே அவனை பிரிய மனசு வரல.
1: ஏட்டு, என்னை பற்றி உங்கள் குடும்பத்தில் இருந்த சந்தேகங்க எல்லாம் தீர்ந்திருக்கணும்னு நினைக்கிறேன்.
0: செண்பகராம, உங்களை பற்றி சொன்னதும் மனசு தைரியம் ஆயிடுச்சுங்கய்யா.
1: ஐயா, போலீஸ் இலாக்காவில் பணியாற்று நீங்கள் எப்படி குற்றவாளிகளை பற்றி துப்பு துளுக்குறீங்களோ அது மாதிரி நானும் போலீஸ்காரங்க எங்கே போகிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இது என்னுடைய ஆராய்ச்சியில் ஒன்று.
0: ஐயா, அப்படின்னா நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமுங்களா?
1: நான் யாருங்கிறத விடுங்க, உங்கள் மகன் செண்பகராம பல்வேறு திறமைகளை வச்சுருக்காரு.
0: அதென்னமோ உண்மைதானுங்க. இங்கிலீஷ்காரங்களை எதிர்க்கிறது மட்டும்தான் எனக்கு அவன்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம்.
1: அதை விடுங்க, எதிர்காலத்தில் உங்கள் பையன் நல்லா படித்து எல்லாரும் பாராட்டும்படியாக உயர்ந்த இடத்துக்கு வருவான், அதை புரிஞ்சுக்குங்க. அதே சமயம் உங்கள் மகனை நான் ஜெர்மனிக்கு கூட்டிகிட்டு போய் படிக்க வைக்கிறேன். இதை மட்டும் நீங்கள் ரொம்ப ரகசியமாக வச்சுக்கோங்க, யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. சொந்தக்காரங்க வெளியார் யாருக்கும் தெரியக்கூடாது.
0: ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி ரகசியமாக வச்சுக்கிறோம், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம். இது சத்தியம் ஐயா, என் மகனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்.
1: இப்போ இருந்து அவன் என் மகன். அம்மா, கவலைப்படாதீங்க.
2: சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. செண்பகராமா, உன்னை பிரியறத நினைக்கிற போது தான்.
3: அம்மா, அப்பா, நான் நல்லா படித்து பட்டம் வாங்கிட்டு வந்து உங்களை பார்க்குறேன்.
0: சரி செண்பகராமா, பார்த்து போயிட்டு வாப்பா.
3: ஐயா, இந்த கப்பலில் நாம் ஜெர்மனிக்கு போக போகிறோங்களா?
1: இல்லை, கொழும்புலேருந்து நாம் இத்தாலி நாட்டுக்கு போக போகிறோம்.
3: நீங்கள் ஜெர்மனிக்கு கூட்டிகிட்டு போகிறது தானே என்கிட்ட சொன்னீங்க, இப்போ எதுக்கு அங்கே போகணும்?
1: ஜெர்மனிக்கு போகிற உடனே நீ ஐரோப்பிய மொழியில் பேசணும். அதுக்கு ஐரோப்பிய நாட்டு மொழிகளை நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்குத்தான் இத்தாலிக்கு போகிறோம்.
3: சரிங்க ஐயா, உங்கள் விருப்பப்படியே செய்யுங்க. எனக்கு என்ன தெரியும்,
1: கல்லூரியில் சேர்ந்து படிச்சுட்டு பல மொழிகளை கற்றுக்கிட்டு பேச பழகிட்டா நீ தொடர்பு வச்சு ஆங்கிலேயனை வீழ்த்த ஏற்பாடு செய்ய முடியும்.
3: ஐயா, நீங்கள் சொல்கிறபடியே நடந்துக்கிறேன். எப்படியாவது என் நாடு விடுதலை அடைய வேண்டும். என்ன காணமே, காலேஜுக்கு கூட்டிட்டு போய் சேர்த்து விடுறேன்னு சொன்னவர் இங்க இருக்க சொல்லிட்டு போய் ரொம்ப நேரம் ஆகுது, என்ன செய்யறது?
1: மிஸ்டர் செண்பகராமன், நீங்க தானே?
3: ஆமாமா, நான் தான். நீங்க யாரு? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்?
1: செண்பகராமா, என்ன தெரியலையா? நல்லா பாரு, நான் தான் அரக்கு இருக்க பைத்தியக்காரன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.
3: ஐயா, என் கண்ணை என்னால் நம்பவே முடியல. நீங்களா? என்ன ட்ரெஸ்ஸு, என்ன ஸ்டைலு, என்ன நடை? இத்தாலியில் நீங்கள் ரொம்ப பெரிய ஆளியா?
1: உங்கள் ஊரில் பைத்தியக்காரன், இது இத்தாலி, இதுதான் என்னுடைய ஒரிஜினாலிட்டி, புரியுதா?
3: நம்பவே முடியல ஐயா. அடேங்கப்பா, ஆடி போயிட்டேன். இனி எனக்கு கவலையே இல்லை ஐயா.
1: செண்பகராமா, ஊருக்கு தகுந்த வேஷம் போடணும். இத்தாலி மொழியோட பல நாட்டு மொழிகளையும் படிக்க வச்சு பேச வைக்கிற கல்லூரியில் உன்னை சேர்க்க போற. நீ நல்லா படிச்சு முன்னேறணும், அப்பத்தான் நீ போராட முடியும். திட்டமிட்டு வெள்ளைக்காரனை முறியடிக்கணும். உன்னை என்னோட வளர்ப்பு மகன் சொல்லியிருக்கிற, ஏன் தெரியுமா? அப்பத்தான் உன்னை பிளாக் இண்டியன் சொல்லி ரேகிங் பண்ணாம இருப்பாங்க, இல்லைன்னா கலாட்டா பண்ணுவாங்க.
3: ஐயா, நீங்க இருக்கிறப்போ எனக்கு என்ன, அவங்கள சமாளிச்சிட மாட்டேன்.
1: சரி வா, காலேஜுக்கு போகலாம்.
4: பிரிட்டிஷ் ஆட்சிக்காக ஜெய்ஹிந்த் கோஷமிட்டு இந்திய திருநாடு சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று துடியாய் துடிக்கும் செண்பகராமனை பார்க்க வேண்டும். தாங்கள் உதவி செய்ய முடியுமா?
3: காமா அம்மையார் அவர்களே, பெர்லினில் நடக்கும் சங்க கூட்டத்திற்கு தாங்கள் வருவீர்கள் என்று கேள்விப்பட்டேன். பாரிஸ் நகரத்திலிருந்து தாங்கள் அனுப்பி வைத்த வந்தே மாதரம், மதன தல்வார் என்ற பத்திரிகைகளை தவறாமல் படித்து வருகிறேன். நான் தான் செண்பகராமன். ஜெய்ஹிந்த்.
4: ஜெய்ஹிந்த். கோஷம் காதல் விழுந்ததும் என்னை நான் மறந்தேன். செண்பகராமா, தங்களை சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி. என் அன்பு மாசியும் தங்களுக்கு எப்பொழுதும் உண்டு.
3: தங்களை சந்தித்தது பாரத மாதாவையே சந்தித்தது போன்ற உணர்வு எனக்கு. இனி கவலை இல்லை, பிரிட்டிஷ் ஆட்சியை மண்ணோடு மண்ணாக்குவேன். உங்கள் அறிவுரைப்படி நடந்து கொள்கிறேன்.
4: செண்பகராமா, உலகில்

0: எங்கெல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சி நடக்குமுறை நடக்கிறதோ அதை பற்றி உனக்கு தகவல் கொடுக்கிறேன்.
1: காமா அம்மையார் அவர்களே, என் போராட்டத்திற்கு தங்கள் தகவல்கள் பேருதவியாக இருக்கும். வெள்ளை பரங்கியருக்கு பாடம் புகட்டுவேன். இந்திய திருநாட்டை சுதந்திர நாடாக்குவேன். உங்களிடம் ஒரு வேண்டுகோள், நான் ஜெர்மானிய மன்னரை காண வேண்டும் மேடம்.
0: செண்பகராமா வாருங்கள். ஜெர்மானிய மன்னரின் பிஏவாக இருக்கும் என் நண்பர் ஹர்தயால் என்பவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன்.
2: மேடம் காமா அவர்களே, வெல்கம். எப்படி இருக்கிறீர்கள்? பெர்லினில் தாங்கள் இருப்பதாக செய்தி கிடைத்தது, உடனே தங்களை காண வந்தேன்.
0: வாருங்கள் ஹர்தயால், மிக்க மகிழ்ச்சி. ஹர்தயால், இவர் செண்பகராமன், தேசப்பற்று மிக்கவர், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஜாகந்த் கோஷத்தை உருவாக்கியவர்.
2: வணக்கம். இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இன்றுதான் நேரில் பார்க்கிறேன். தங்கள் முயற்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்.
0: இவர் ஜெர்மானிய மன்னரை பார்க்க வேண்டுமாம், உடனே ஆவண செய்யுங்கள்.
2: அப்படியே ஆகட்டும் மேடம் காமா அவர்களே.

0: ஜெர்மானிய மன்னருக்கு எனது வணக்கங்கள்.
1: வாருங்கள் மிஸ்டர் ஹர்தயால், வெல்கம், மிக்க மகிழ்ச்சி. ஆர் யூ ஃபைன்?
0: இவரான நலம்தான். இவர் என்னுடைய நண்பர் செண்பகராமன். மேடம் காமாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். தங்களை காண வேண்டும் என்று அழைத்து வந்தேன்.
2: வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த். மன்னருக்கு என் பணிவான வணக்கம். தங்களை பார்த்ததில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி.
1: ஹோ, தேங்க்யூ. தங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு தான் தங்களை நேரில் பார்க்குறேன். ஐ எம் வெரி ஹாப்பி, மகிழ்ச்சி. இந்தியா விடுதலைக்காக தாங்கள் போராட எடுத்துள்ள முயற்சிகளை நான் பாராட்டுறேன். ஐ எம் விஷிங் யூ. தங்கள் ஜெய்ஹிந்த் கோஷம் என்னை புல்லரிக்க செய்து இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும். அது உங்களை போன்ற நாட்டு பற்று கொண்ட வீர இளைஞர்கள் திரண்டாலே வெற்றி நிச்சயம்.
2: மேன்மை தங்கிய மன்னரின் பாராட்டுக்கும் உங்கள் எண்ணத்திற்கும் இந்திய திருநாடே தலை வணங்குகிறது. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு சாவு மணி அடித்தே தீர்வோம். பரங்கி சீமைக்கு அவர்களை ஓட ஓட விரட்டியே தீர்வோம். அதற்கு தங்கள் ஒத்துழைப்பு இருந்தால் போதும்.
0: யுவரானர் செண்பகராமன் ஒரு அக்னி குழம்பு. நாடு விடுதலை பெற தன் உயிரையும் தியாகம் செய்ய துணிந்தவன், புரட்சிகரமானவன்.
1: செண்பகராமா, என்னுடைய பூரண ஆசீர்வாதம், என் படை உதவியும் உனக்கு உண்டு. உன் வீரம் மிக்க பேச்சு, உன் செயல் எனக்கு பிடிச்சது. ஐ எம் அப்ரிஷியேட்டிங். அதனால் நாளையிலிருந்து எனக்கு ஆலோசகராக உன்னை நியமிக்கிறேன். என்ன மிஸ்டர் ஹர்தயால், நான் சொல்றது சரிதானா?
0: தங்களது முடிவு சரியானது யுவரானர். வாழ்த்துக்கள் செண்பகராமா.
2: மேன்மை மிக்க மன்னர் பெருமானே, நான் பிறந்ததின் பயனை அடைந்தேன். இனி பிரிட்டிஷ் ஆட்சியை ஒழிப்பதுதான் என் லட்சியம், கனவு எல்லாம். தங்கள் உயரிய நண்பனாக நட்பு கொண்டதற்கு வார்த்தைகளால் நன்றி சொல்ல முடியாது.
0: யுவரானர், தாங்கள் ஓய்வெடுங்கள், நாங்கள் வருகிறோம்.
2: மேன்மை தங்கிய மன்னருக்கு வணக்கங்கள். தங்களிடம் என்னுடைய விருப்பம் ஒன்றை தெரிவிக்க தாங்கள் அனுமதி அளிக்க வேண்டும்.
1: எஸ் மிஸ்டர் செண்பகராமன், விரும்பியபடி ஜெர்மன் ராணுவ படையிலே சேர்ந்து அதிலும் நீர்மூழ்கி கப்பல் படையில் மிகச்சிறந்தவனாக உருவாகி இருக்கிறாய். கேப்டனுக்குரிய அத்தனை தகுதிகளையும் பெற்றுவிட்டாய். இனி என் விருப்பம்.
0: யுவரானர், பிரிட்டனுக்கும் ஜெர்மனிக்கும் போர் தொடங்கிவிட்டதல்லவா? இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்மிடமிருந்து ஆயுத உதவிகளை பெற்று இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷாரை விரட்டியடித்து சுதந்திரமடைய ரகசிய கடிதம் அனுப்பி வருகின்றனர். அதை சொல்லத்தான் செண்பகராமன்.
1: நல்ல செய்தி தானே செண்பகராமன், உங்க விருப்பத்தை சொல்லுங்க.
0: ஏன் தயங்குகிறாய் செண்பகராமா? உனக்கு உதவ மன்னர் காத்திருக்கிறார். சொல்.
2: மன்னர் அவர்களே, நீ சேனா, சான் ஹாரல்ட் போன்ற பெரிய போர்க்கப்பல்கள், அதைவிட M10 லீப்சிக் கப்பல்களும் நம்மிடம் இருக்கின்றன. அதில்

0: ஜெர்மன் கப்பலில் நான் சென்று இந்திய கடற்படை பகுதிகளில் உள்ள பிரிட்டிஷ் படை ஆயுத கிடங்குகளையும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையையும் நீர்மூழ்கி கப்பல் எம்டன் மூலமாக தரைமட்டமாக்கி ஆங்கிலேயர்களை விரட்ட நினைக்கின்றேன். தாங்கள் உத்தரவு கொடுத்தால் உதவியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். கிழக்கிந்திய கம்பெனியின் பெயரில் இந்தியாவிற்குள் நுழைந்து எங்களையே அடிமைகளாக்கிய பரங்கியர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும், அதுதான் என் ஆசை. அதே சமயம் நான் திரும்பி ஜெர்மனிக்கு வர வேண்டும், தாங்கள் அனுமதி தர வேண்டும், இதுவே என் விருப்பம்.
1: செண்பகராமா, மன்னரின் உத்தரவுதான் ஏற்கனவே கிடைத்துவிட்டதே.
0: மன்னர் அவர்களுக்கு நன்றி. இந்திய திருநாட்டை சுதந்திர திருநாடாக்கிவிட்டு ஜெர்மனி வருகிறேன்.
2: செண்பகராமா, எம்டன் கப்பலில் உள்ள கமாண்டர் வான் முல்லர் உங்களுக்கு உதவி செய்வார், சென்று வாருங்கள்.
0: நன்றி மன்னரே.
3: வணக்கம் ஹாதயால் செண்பகராமன். மன்னன் கைசரின் உதவியால் எம்டன் கப்பலில் சென்று பல பிரிட்டிஷ் கப்பல்களை கடலில் மூழ்கடித்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டை மீது குண்டை வீசி பிரிட்டிஷ் ஆயுத கிடங்கு படை வீரர்கள் மீதும் குண்டை வீசி அவர்களுடைய இராணுவ தளவாடங்களை அழித்துவிட்டு மீண்டும் பல ஆபத்துகளில் இருந்தும் தப்பித்து ஜெர்மனிக்கே வந்த செண்மகராமனுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும். ஆனால் என்ன செய்வது, கெய்சருக்கு எதிராக எழுந்த கலவரங்களால் அவர் பதவி வெல்க வேண்டியதாயிற்று.
1: ஆம், என்ன செய்வது மேடம் காமா அவர்களே, அவருக்கு எதிராக வெய்னர் குடியரசு ஏற்படுத்தப்பட்டது, அதற்கு பின் நாஜி கட்சியினர் வந்தனர், இப்போது ஹிட்லரின் ஆட்சி.
0: ஹிட்லருக்கும் பிரிட்டிஷார் மீது கோபம் உண்டல்லவா, அதனால் தான் இந்திய விடுதலைக்காக அவரிடம் உதவி கேட்க சந்திக்க நினைக்கின்றேன்.
3: செண்பகராமா, ஜெர்மனியில் ஹிட்லரின் ஸ்வஸ்திகா ஆட்சி கொடி பார்க்கிறது. பிரிட்டனிடம் ஜெர்மனி அவமானம் அடைந்ததை கண்டு உலக நாடுகளில் ஜெர்மனி தனி சிறப்பு மிக்க நாடாக வேண்டும் என திட்டமிட்டு சர்வாதிகார ஆட்சியை ஹிட்லர் தொடங்கி உள்ளார். எங்கே போய் முடிய போகிறதோ.
0: மேடம் காமா அவர்களே, உங்களோடு வந்திருக்கும் பெண் யார் தெரிந்து கொள்ளலாமா?
3: இந்த பெண் என் வளர்ப்பு மகள், பெயர் லட்சுமி பாய், மணிப்பூரை சேர்ந்தவள், எனக்கு உதவியாக இருப்பவள். இந்திய நாட்டின் விடுதலைக்காக தீவிரவாதிகள் நடத்தும் அத்துணை நாடுகளின் தீவிரவாதிகளை பற்றிய விவரங்களை அறிந்தவள். அந்த வகையில் உன்னையும் பார்க்க வந்திருக்கிறாள்.
4: வணக்கம். தங்களை பற்றியும் உங்களுடைய விடுதலை போராட்டங்கள், இந்திய மண்ணிலிருந்து பிரிட்டிஷாரை விரட்டி அடிக்க நாடு சுதந்திரம் அடைய நீங்கள் படும் பாட்டை முழுக்க அறிந்தவள். உங்களுடைய நாட்டுப்பற்று என் உள்ளத்தில் பதிந்த ஒன்று. இன்றுதான் உங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது, மிக்க மகிழ்ச்சி.
0: அடடா, ஜான்சி ராணியை போல் பெயர் லட்சுமி பாய், வீரம் செறிந்த பேச்சு. இந்திய விடுதலை போராட்டத்திற்கு உன்னை போன்ற பெண்கள் தேவை. இப்படிப்பட்ட நாட்டு பற்றுமிக்க ஒரு பெண்ணைத்தான் திருமணம் செய்ய திட்டமிட்டிருந்தேன், தப்பாக எடுத்துக்கொள்ளாதீர்கள்.
3: என்ன லட்சுமி பாய், செண்பகராமன் உன்னை பார்த்ததும் உன் பேச்சை கேட்டதும் எப்படி சொல்கிறார்? இவரை மாறக்கி இவருடைய போராட்டங்களை முறியடிக்கவும் வீரமிக்க இவர் பேச்சை கேட்ட பல பெண்கள் காதலிக்க முயற்சித்தும் தோற்று போனார்கள். ஆனால் உன்னை கண்டதும் செண்பகராமன் சொன்னது, லட்சுமி பாய், என்ன வைத்த கண் மாறாமல் செண்பகராமனையே பார்த்து கொண்டிருக்கிறாய்?
1: மேடம் காமா, லட்சுமி பாய்க்கு வெட்கத்தை பாருங்கள். விரைவில் நாம் இவர்கள் திருமணத்தை முடித்து வைத்தால் நல்லது என்று நினைக்கிறேன்.
3: என்ன லட்சுமி பாய், செண்பகராமன் இருவருக்கும் சம்மதமா?
0: சம்மதம்தான்.
3: சரி சரி. ஹத்தையால்
1: மேடம்,
3: நீங்கள் சொன்னபடி ஒரு நல்ல நாள் பார்த்து எளிமையான முறையில் இவர்கள் திருமணத்தை நடத்தி விடலாம்.
0: மேடம் காமா அவர்களே, நான் மணந்தால் இந்திய பெண்ணைத்தான் மணப்பேன் என எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டிருப்பேன். அது உங்கள் மூலமாக கிடைத்த பரிசு.
1: அந்த பரிசு உனக்கேற்ற துணைவியாக அமைந்தது உனக்கு மகிழ்ச்சிதானே செண்பகராமா?

0: ஜான்சி, மகிழ்ச்சியான செய்தி. நமது அலுவலகம் சுவராஜில் இருந்து பிரிட்டிஷாரை ஒழிப்பது பற்றிய செய்திகள் போனதால் இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் அதை ஏற்றுக்கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடி சுதந்திர பூமியாக நம் நாட்டை மாற்ற துணிந்து விட்டார்கள்.
1: தங்களுடைய சுதந்திர தாகம், உங்கள் பேச்சு, போராட்ட முறைகள் நாட்டுப்பற்று மிக்க அனைவருக்கும் பிடித்துவிட்டது. இனி பிரிட்டிஷாருக்கு அழிவு காலம் தொடங்கிவிட்டது.
0: ஜான்சி, நாட்டுப்பற்று மிக்க நீ என் மனைவியாக வந்தது நான் செய்த புண்ணியம். உன்னை பற்றி மேடம் காமா சொன்னது அத்தனையும் உண்மை. இன்பத்திலும் சரி, துன்பத்திலும் சரி, உன் செயலிலும் சரி, நீ பாராட்டுக்குரியவள்.
1: நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். நாஜி படிகள் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரிட்டிஷ் ஒற்றர்களோடு நாஜி படையினர் தொடர்பு வைத்து உங்களை பற்றிய ரகசியங்களை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
0: ஜான்சி, நீ சொல்வதை நான் கேட்கின்றேன். எனக்கும் தெரியும், நாஜி படைக்கு நான் ஹிட்லரை சந்திப்பது பிடிக்கவில்லை. அதே சமயம் என் போராட்டங்களை வேவு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். நான் மிகவும் கவனமாக செயல்படுவேன்.
1: என்னங்க, நீங்க ஆரம்பத்திலிருந்தே நொடிக்கு நொடி ஜான்சி என்றுதான் அழைக்கிறீர்கள். லட்சுமி பாய் என்று அழைப்பதை விட ஜான்சி என்று கூப்பிடத்தான் உங்களுக்கு பிடிக்குமோ?
0: எனக்கு உன் பெயரை முதல் முதலில் கேட்டபோதே என் இதயத்துக்குள் ஜான்சி வந்து விட்டாள். பிரிட்டிஷாரால் ஜான்சி நகரம் சூறையாடப்பட்டு பிணக்காடாக்கிய போது கோட்டையை விட்டு வெளியேறிய லட்சுமி பாய் வீரத்தோடு வாளால் வெள்ளையர்களின் தலையை சீவி எறிந்து பந்தாடிய ஜான்சி ராணி நாட்டு விடுதலைக்காக இன்னுயிர் தந்தவள்.
1: அதனால் லட்சுமி பாயை விட ஜான்சி பெயர் பிடிக்கும். அப்படியே அழையுங்கள், எனக்கும் பிடிக்கும். ஹிட்லர் சர்வாதிகாரி மட்டுமல்ல, ஜெர்மனியின் சிறந்த ராணுவ தளபதி. சந்திப்பின் போது கவனம் தேவை.
0: சரி, ஹர்தயால் எனக்காக காத்து கொண்டிருப்பார். நான் வருகிறேன் ஜான்சி.
1: சென்று வாருங்கள்.
2: வாருங்கள் வாருங்கள் மிஸ்டர் ஜெயின் செண்பகராமன், எப்படி இருக்கீங்க? உங்க வந்தே மாதிரம் கோஷம் எல்லாம் பிரிட்டிஷ்காரர்களுக்கு கேக்குதா? வெல்கம் செண்பகராமன், உங்க போராட்டம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ஜெயஹின் வணக்கம். ஜெர்மனியின் சர்வாதிகாரி ஹிட்லருக்கு, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நான் நன்றாக இருக்கின்றேன். இந்திய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்றேன். வந்தே மாதரம் எங்கள் தாரக மந்திரம், அது எங்கள் உயிரின் நாதம். சுயராஜ்யம் எங்கள் பிறப்புரிமை, இது திலகரின் கோஷம், இது எங்கள் வேதம். பிரிட்டிஷ் ஆட்சியின் கொடுமை இந்தியாவில் தலைவிரித்தாடுகிறது. எங்கிருந்தோ அண்டி பிழைக்க வந்த அன்ன காவடிகள், வரதேசிகள், ஆங்கிலேயர்கள் எங்கள் நாட்டை ஆட்சி செய்வதா? எங்கள் நாட்டை சுதந்திர பூமியாக்கி நாங்களே ஆட்சி செய்ய வேண்டும். பரங்கியனை பூண்டோடு நசுக்க வேண்டும். மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும். எங்கள் கனவு நனவாக வேண்டும். அதற்காகத்தான் தங்களிடம் உதவி கேட்க.
2: செண்பகராமன், போரும் போரும், என்ன பெரிய வண்டே மாதரம்? ஜெய்ஹிந்த், இதற்கெல்லாம் பயப்படுவானா பிரிட்டிஷ்காரன்? அடிமைப்படுத்தி உங்கள் நாட்டை ஆட்சி செய்கிறான். பிரிட்டிஷாரை ஒழிப்பதா? அது உங்களால் முடியாது. இந்தியர்கள் சொந்தமாக நாட்டை ஆள தெரியாதவர்கள், தகுதியற்றவர்கள், கோழைகள், அடி வருடிகள், குட்ட குட்ட குனியும் செம்மறி ஆடுகள். ஆட்சி செய்ய சுதந்திரமா நடக்காது. வெள்ளை எனக்கு அடிமைகளாகத்தான் நீங்க வாழ முடியும்.
0: நிறுத்துங்கள், நிறுத்துங்கள் உங்கள் பேச்சை. நாஜி படைகளின் தலைவனாக சர்வாதிகாரியாக நீங்கள் இருக்கலாம். இந்திய திருநாட்டை பற்றி உனக்கு என்ன தெரியும்? வீர மறவர்கள் தோண்டிய நாடு, அந்நியன் கால் வைக்க பயந்த நாடு. என்ன சொன்னாய்? ஆட்சி செய்ய தகுதியற்றவர்கள் நாங்களா? சரித்திரம் தெரியுமா உனக்கு? தென்பாண்டி சீமை என்றாலே உலகுக்கே தெரியும். வீரத்தின் விளைநிலம், போர் பரணி பாடும் நிலம், பண்பாட்டின் சிகரம் எங்கள் இந்திய திருநாடு. உலகையே வென்று ஆட்சி புரிந்தவன் சோழ பேரரசு.

0: ஆங்கிலோ போர் முறைக்கு சிவாஜி ஆங்கிலேயர்களை திகைக்க வைத்து முதன் முதலில் ராக்கெட்டுகளை ஏவி போர் புரிந்தவன் திப்பு சுல்தான். களரி என்ற ஆயுதத்தால் வெள்ளையர்கள் தலைகளை சீவி பந்தாடிய சிவகங்கை சீமை மகாராணி வேலு நாச்சியார், ஒரு நெல்மணி கூட வரியாக தரமாட்டேன், இது எங்கள் தாய் திருநாடு, கும்பினியருக்கு இங்கு என்ன வேலை, ஓடு ஓடு என்று விரட்டியவன் நெற்கட்டு செவல் புலித்தேவன். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, வெள்ளையனுக்கு எதற்கு கிசி என்று சூளுரைத்தவன் வீரபாண்டிய கட்டபொம்மன். மருதுபாண்டியர்கள் பெயரை கேட்டாலே நடுங்கிய பிரிட்டிஷ்காரர் தீரன் சின்னமலை ஒருவனாகவே 3000 குதிரைப்படை வீரர்களையும் ஜெனரல் ஹாரிஸையும் தலைதெறிக்க ஓட வைத்தவன்.
1: இதெல்லாம் பழங்கடை, திரும்பவும் சொல்றேன், உங்களால் பிரிட்டிஷ் ஆட்சியை ஒன்னும் செய்ய முடியாது.
0: மங்கள் பாண்டேவின் வீரம் சந்திரசேகர் ஆசாத், பகத்சிங், பாவேசு ஐயர், அரவிந்தர் பற்றி உனக்கு தெரியாது. பாட்டு தோட்டாக்களால் பரங்கியனுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த பாரதி பற்றி உனக்கு என்ன தெரியும்? இரட்டை குழல் துப்பாக்கிகள் விஞ்சை கதிகலங்க வைத்த வ.உ. சிதம்பரம், சுப்பிரமணிய சிவா தெரிந்தும் தெரியாதது போல் பிரிட்டிஷாருக்கு ஒத்துதுகிறாயா? இந்தியாவை இழிவுபடுத்தி பேசுவதை இனிமேல் நிறுத்திக்கொள். கொள்ளையடிக்க தெரிந்த பிரிட்டிஷார் குள்ளநரிகள், பிரித்தாளும் சூழ்ச்சியில் கைதேர்ந்தவர்கள், கோழைகள். அதனால் தான் உலக போருக்கு பிரிட்டிஷ் நாட்டிலிருந்து படைகளை திரட்டாமல் இந்தியர்களை திரட்டி கொண்டிருக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள், ஜெர்மனி நிலைத்து நிற்க வேண்டும், உங்கள் ஆட்சி தொடர வேண்டும். நட்பு நாடி வந்ததே வெள்ளையன் ஆட்சி ஒழிய தாயின் மணிக்கொடி பறக்க நீங்கள் உதவி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கிறேன். இந்தியர்களை ஆட்சி செய்ய தகுதியற்றவர்கள் என்று இழிவாக பேசியதற்கு தாங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். அப்போதுதான் என் ஆத்திரம் அடங்கும். வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த்.
1: செண்பகராமன், அக்னி பிழம்பாக மாறிவிட்டீர்கள். இப்போது உணர்ந்து கொண்டேன் இந்திய திருநாட்டின் வீரம், அது மகத்தானது. நான் இந்தியர்களை பற்றி தவறாக பேசியது உங்கள் மனதில் ஆழமாக படிய அது எரிமலையாய் வெடிக்கத் தொடங்கியதை பார்த்தேன். உங்கள் வேதனைக்காக நான் வருந்துகிறேன். இப்போதுதான் பிரிட்டிஷ் ஆட்சியின் கொடுமை புரிந்தது. நான் வருந்துகிறேன், மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நாம் எப்பொழுதும் நண்பர்களாக இருப்போம். என் உறவி எப்போதும் உண்டு. வாழுங்கள் என்னோடு, விருந்துண்டு செல்லலாம்.
2: ஜான்சி, நான் ஹிட்லரை சந்தித்தது, நான் இந்திய விடுதலை வீரர்களை பற்றி பேசியது, அதை புரிந்து கொண்ட ஹிட்லர் என்னிடம் மன்னிப்பு கேட்டது, நட்போடு விருந்தில் அமர்ந்தது, இது எல்லாம் நாஜிக் படைகளுக்கு பிடிக்கவில்லை. அதனால் அவருக்கும் தெரியாமல் விருந்தில் விஷம் வைத்து எனக்கு கொடுத்து விட்டார்கள். இதை நான் ஹிட்லரை சந்தித்து சொல்லியே தீர வேண்டும்.
3: என்னங்க, இத்தாலிக்கு போய் அங்கே மருத்துவமனையில் அது விஷந்தா அப்படின்னு கண்டுபிடிச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆளை சாகடிக்கும்னு தெரிஞ்சு அதுக்கு வேண்டிய சிகிச்சைகளை செய்து குணமாகி ஜெர்மனுக்கு வந்திருக்கோம். இந்த செய்தி நாஜி படைகளுக்கு தெரிஞ்சு ஏதாவது திட்டம் போட்டாங்கன்னா என்ன செய்கிறது? இத்தாலியில் நாம் வந்தபோது நம்ம வீட்டையெல்லாம் உடச்செறிஞ்சாங்க நாஜி படை. நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க.
2: ஜான்சி, இந்திய தேசம் விடுதலை அடையணும், நாஜி படையை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஹிட்லரை நான் சந்திக்கணும், உண்மையை சொல்ல வேண்டும், அவரோட உதவியோடு இந்தியாவை சுதந்திர நாடாக்கணும், அதுதான் என் ஆசை.
3: என்னங்க சொன்ன கேளுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்னங்க
2: ஜான்சி, கவலைப்படாதே, நான் ரொம்ப கவனமாக நாஜி படைக்கு தெரியாத மாதிரி போய் ஹிட்லரை சந்தித்து விட்டு வருகிறேன்.
3: சரி, உங்களை தடுக்க முடியாது, உங்க போராட்டத்துக்கு நான் தடையே இருக்க மாட்டேன், பத்திரமா போயிட்டு வாங்க.
2: ஜான்சி, சீக்கிரமாக வந்து விடுகிறேன்.
3: சரிங்க.

0: என்னங்க என்ன ஆச்சு உங்களுக்கு? ஐயோ ஐயோ, இது என்ன தலையெல்லாம் ரத்தம், உடம்பெல்லாம் காயம், ஐயோ என்னங்க என்னங்க? பேசுங்க பேசுங்க, கண்ணை திறந்து பாருங்க. போக வேண்டாம் போக வேண்டாம்னு சொன்னனே கேட்டீங்களா? இப்போ எனக்கு பயமா இருக்குங்க, பயமா இருக்கு.
1: ஜான்சி கவலைப்படாதே, நான் ஒரு இராணுவ வீரன், இந்திய திருநாடு சுதந்திரம் அடைய பாடுபடுகிறவன், கோழை இல்ல. நாஜிக் படையினர் அடிச்ச அடியை பற்றி எனக்கு கவலையே இல்லை.
0: அது எனக்கு தெரியுங்க, மேடம் காமாவின் வளர்ப்பு மகள் நான். ஜெய் ஹிந்த். செண்பகராமனின் மனைவி ஜான்சி. உங்கள் ஆற்றல் திறமை எல்லாம் எனக்கு தெரியுங்க. நய வஞ்சகமா நாஜிப் படை உங்களை இந்த கதிக்கு ஆளாக்கிட்டாங்களே, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். உங்களை நினைச்சா
1: நீ அழவே கூடாது. இந்திய சுதந்திரத்திற்காக வாழ்ந்த நான் அதை பார்க்காமலேயே போய்விடுவேனோ அப்படி என்கின்ற பயம். சாவப்பத்தி அல்ல, பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு.
0: அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க, என்னால தாங்க முடியாதுங்க. ஐயோ நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன்? உங்களை பிரிஞ்சு நான் எப்படிங்க வாழ்வேன்? ஐயோ
1: ஜான்சி, எனக்கு ஒரு உதவி செய்வாயா?
0: சொல்லுங்க சொல்லுங்க, செய்யறேன், கண்டிப்பா செய்யறேங்க, சொல்லுங்க.
1: ஜான்சி, இனி நான் பிழைக்க போவதில்லை. திருவனந்தபுரத்தை விட்டு ஜெர்மனிக்கு புறப்பட்ட போது, மீண்டும் ஊருக்கு வரும்போது, என் நாடு சுதந்திரம் பெற்ற இந்தியாவாக இருக்கும்போதுதான் வருவேன் என்று சபதம் எடுத்தேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க,
1: அது நிறைவேறுமா?
0: கண்டிப்பா கண்டிப்பா நிறைவேறுங்க. நீங்க நல்லா இடுவீங்க, நல்லா இடுவீங்க.
1: ஜான்சி, அது நடக்காது போல் இருக்கிறது. வலி தாங்க முடியவில்லை.
0: சொல்லுங்க,
1: ஒரு கடமையை செய்வாயா?
0: என்னங்க என்ன சொல்லுங்க, நான் செய்யறேன் சொல்லுங்க.
1: ஜான்சி, ஒருவேளை நான் இறந்து விட்டால்,
0: அப்படி சொல்லாதீங்க.
1: என் அஸ்தியை வாங்கி சுதந்திர கொடி பறக்கும் இந்திய திருநாட்டுக்கு போய் என் அஸ்தியை வீரம் செறிந்த தென்னாடு முக்கடல்கள் வயல்வெளிகள் இந்தியா முழுவதும் தூவிடு. அது போதும், அது போதும். அதோ அதோ
0: என்னங்க
1: ஜான்சி
0: சொல்லுங்க,
1: பிரிட்டிஷ் கொடி இறங்கி விட்டது, இறங்கி விட்டது. நம் கொடி பற்றொளி வீசி பறக்கிறது. வெள்ளையர்கள் ஓடுகிறார்கள், ஓடுகிறார்கள். வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த். ஜெய்
0: ஹிந்த்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெய் ஹிந்த் செண்பகராமன் சரித்திர நாடகம். எழுதியவர் மருதூர் கே கோட்டீஸ்வரன் அவர்கள். இதில் கதாபாத்திரமானோர் செண்பகராமனாக எம் சிவகணேசன், ஜான்சி எனும் லக்ஷ்மிபாயாக கே சாந்தி, தந்தை சின்னசாமியாக காரைக்குடி லே நாகராஜன், தாயார் நாகம்மாள் ஆகவும் மேடம் காமாவாகவும் சி அமலோற்பவ அருள்மணி, ஸ்ட்ரிக்லாண்டாக

கே ரவீந்திரன், ஹர்தயாளாக வி சீதாராமன், ஜெர்மானிய மன்னர் கெய்சராக என் உன்னிகிருஷ்ணன், அடால்ஃப் ஹிட்லராக இ சூர்யா ஆகியோர். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன்.

வடிவமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.

0: வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி எண் 4 இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6050006
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
5: தினந்தோறும் பகல் 12:30
4: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
5: பிற்பகல் 3:30
4: சங்கீத சாரல்.
6: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்கம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
6: ஆமா அண்ணே.
7: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
6: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
8: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
5: தெரிந்த தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
2: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12:00 டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 5 மணி.
1: கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்கவிருப்பது எம் வெங்கடேசன் குழுவினர் வழங்கும் பம்பை உடுக்கை கதைப்பாட்டின் நிறைவு பகுதி.
2: 9வதாக எங்க வருகிறார்?
3: எங்க
2: அவற்றில்?

0: அம்பாளாகப்பட்டவள். அம்பாள் ஒன்பதாவது மனைவியாக மலையாளம் வந்துவிட்டாள் தம்பி. அந்த மலையாளத்திலே தாயாகப்பட்டவள். பகவதி அம்மனாக திருக்கோயில் கொண்டாலாம் அந்த அம்பாளாகப்பட்டவள். அந்த பகவதி அம்மனாக திருக்கோயில் கொண்டு மாந்திரத்துக்கெல்லாம் அதிபதியாக விளங்கினாலாம் அந்த தாயாகப்பட்டவள். மாந்திரங்கள் கட்டுவதற்காக மலையாளம் தான் தம்பி செல்வார்கள். அதுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கினாரா இந்த தேவி ஜக்கம்மா பகவதி அம்மனாக திருக்கோயில் கொண்டு அந்த மலையாளம் எல்லையிலே அந்த இடத்திலேயே அம்பாள் அமர்ந்தவளா அந்த பகவதி அம்மனாக.
1: ஆமாங்க,
0: அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வேண்டியவர்களை நல்கி வேண்டிய சுகத்தை கொடுத்தவளா அந்த தாயாகப்பட்டவள். ஆமா, ஒன்பதாவது வடைவிடாக சொல்லப்பட்டிருக்கிறது.
1: ஆமா,
0: பத்தாவது வடைவிடாக அம்பாள் எங்க வருகிறார்? எங்க வருகிறார் அந்த அப்பா?

0: வழியாக நம்பாலாகப்பட்டவள் அந்த ஒன்பதாவது படைவிட்டை விட்டு பத்தாவது படைவிடாக எங்க வருகிறாள்? அந்த படவேடு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து விட்டால்
1: தாயாகப்பட்டவள்.
0: படவேடு எல்லையிலே அம்பாள் பாவட்டமனாக திருக்கோயில் கொண்டாளா அந்த மகவாரியமனாகப்பட்டவள். ஆமா, அது அம்பாளுக்கு பத்தாவது வடவிடாக இந்த அம்பாளாக பட்டவள் அந்த இடத்திலே வந்து அமரக்கூடிய காலத்திலே யார பக்கத்துல வைத்துக் கொண்டார்களா?
1: யார யார யார
0: அவருடைய புதுலனாக விளங்கக்கூடிய அந்த காத்தவராய சாமியும் அந்த பரசுராமனையும் பக்கத்திலே வைத்துக் கொண்டு இரண்டு பிள்ளைகளை பக்கத்தில் வைத்துக் கொண்டு தாயாகப்பட்டவள் அமர்ந்தவளா இந்த படவேட்டம்மன். அங்கதான் படவேட்டம்மன் ரேணுகா தேவி என்று திருநாமத்தம்.
1: ரேணுகா தேவியாக
0: அந்த ரேணுகா தேவி என்று திருநாமத்தோடு எல்லையிலே வந்து அமர்ந்து இந்த தாயாருக்கு பத்தாவது படைவிடான் தம்பி அந்த எல்லையிலே அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வேண்டிய வரங்களை நல்கினாலா இந்த பராசக்தியாக. ஆமா, அதை விட்டு அம்பாளாக விட்டவள்.
1: ஆமா,
0: பதினோராவது வடிவிடாக அம்பாள் எங்க வருகிறார்?
1: வருகிறார்
0: அவ கடும்பாடி.

0: இப்படியாக இருக்கக்கூடிய காலத்திலே உடனடியாக
1: ஆமா
0: தாயாகப்பட்டவள் இந்த கடும்பாடு எல்லையிலே காவு கொண்ட மகமாரி என்று
1: ஆமா
0: திருநாமத்தோடு எல்லையிலே வந்து சின்னம் என்று பெயர் படைத்தாலாம். அந்த கடும்பாடு எல்லையிலே 11வது வடவீட்டிலே தாயாகப்பட்டவள் அங்க அமர்ந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வேண்டிய வரங்களை நல்கிலாலாம் தாயாகப்பட்டவள்.
1: ஆமா
0: அதுவே அம்பாளுக்கு 11வது வடவீடு. 12வது வடவீடாக அம்பாளாகப்பட்டவள் எங்க வருகிறார்?
1: ஆமா
0: எங்க வருகிறார்? அவ ஊத்துக்கா

0: அம்பாலாகப்பட்டவள் இந்த 12வது படிவிடாக அந்த ஊத்துக்காட்டு எல்லையிலே எல்லையம்மனாக திருக்கோவில் கொண்டாளா இந்த அம்பாலாகப்பட்டவள் அந்த எல்லையை காக்கக்கூடிய தெய்வமாக வந்து அமர்ந்தவளா இந்த வராசக்தி ஆகப்பட்டவள் இந்த தாயாகப்பட்ட அந்த ஊத்துக்காட்டு எல்லையிலே தம்பி. இன்றைக்கும் அந்த இடத்துல பொங்கல் வைக்கக்கூடிய காலத்துல அந்த வரட்டி அடிக்கி பொங்கல் வைத்து கீழே சூடத்தை ஏற்றி வைத்து விட்டார்கள். அப்படியே பொங்கல் ஆகப்பட்டது. அப்படியே சற்று நேரத்தில் பொங்கல் ஆயிடும் தம்பி. அதுவே அம்பாளுக்கு 12வது வடிவீடு. 12வது படிவீட்டிலே தாயாகப்பட்டவள் ஏழு ஏத்தக்கோள் ஆழமா தம்பி அந்த ஊத்துக்காட்டுல அந்த குட்டையில. ஆமா, ஏழு ஏத்தக்கோள் ஆழத்திலே அம்பாளாகப்பட்டவள் ஜனனமாகி அந்த இடத்திலேயே அம்பாள் திருக்கோவில் கொண்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் பாமரை மக்களுக்கெல்லாம் தேடி வரக்கூடிய மக்களுக்கும் உறுதுணையா இருந்து கட்டிக்கு ஆவது செய்வாளா இந்த ஊத்துக்காட்டு மகமாரியவனாகப்பட்டவள். ஆமா தம்பி, அதுவே 12வது வடிவீடு அம்பாளாகப்பட்டவள். 13வது வடிவிலாகப்பட்டது எங்க வருகிறார் அந்த கோவிலூர் என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு அழகுபடுத்தி நம்ம வந்து கோழியனூராக மாத்தி கொண்டோம். அந்நாளில் இருந்து 100 ஆலயங்கள் இருந்ததான் அந்த எல்லையிலே. அதுதான் இன்றைக்கு வந்து இன்னைக்கு கோழியனூராக மாறிவிட்டது. அங்க அந்த அம்பாளாகப்பட்டவள்
1: அவன்
0: 13வது வடிவிலாக அங்க புத்தலாய் மகமாரி என்று திருநாமமா.
1: புத்தலாய் மகமாரி அம்மா.
0: ஆமா, புத்தலாய் மகமாரி என்று திருநாமத்தோடு எல்லையிலே வந்து அமர்ந்து தாயாகப்பட்டவள். புத்தலாய் மகமாரி என்று மகமாரி என்றும் புட்லாயம்மன் என்று திருக்கோவில் கொண்டாலாம் தாயாகப்பட்டவள். அதுவே அம்பாளுக்கு 13வது வடிவீடு. அதை விட்டு அம்பாள் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வேண்டிய வரங்களை நல்கிவிட்டு வேண்டிய சுகத்தை கொடுத்து
1: விட்டு
0: தாயாகப்பட்டவள். 14வது வடிவீடாக எங்க வருகிறார் அவ

0: இப்படியாக இந்த அப்பாலாகப்பட்டவள் பதிமூன்றாவது வடிவீட்டில இருந்து பதினான்காவது வடிவீடாக அம்மா எங்க வந்தீங்கிறாள்? திருப்பதிக்கு வந்துட்டாங்க தம்பி. திருப்பதி எல்லையிலே.
1: திருப்பதிக்கு வந்துட்டாங்க.
0: ஆமா ஆமா. அண்ணன் மேல் திருப்பதி எல்லையிலே அண்ணன் இருக்கிறார்.
1: மேல இருக்கிறார்.
0: ஆமா
1: ஆமா.
0: கீழ் திருப்பதி எல்லையிலே
1: எல்லையிலே
0: சிவகங்கை மகமாரி என்று திருநாமம் ஆய்ந்த மகமாரி அம்மனுக்கு அந்த திருப்பதி எல்லையிலே அம்பாலாகப்பட்டவள் சிவகங்கை மகமாரி என்றும் கங்கை அம்மன் என்றும் அந்த இடத்திலே தாயாகப்பட்டவள் திருக்கோவில் கொண்டு நம்பி வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் நாடி வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் உறுதுணையா இருந்து கட்டி காவல் செய்வாளா இந்த
1: மகமாரியவனாகப்பட்டவள்.
0: அதுவே அம்பாளுக்கு பதினான்காவது வரவீடு. ஆமா, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வேண்டிய சுகத்தை கொடுத்தாலாம் தாயாகப்பட்டவள். அதை விட்டு பதினைந்தாவது வரவீடாக எங்க வருகிறார்?

0: உமையவலி ஆகி உமையவலி அகிலாண்ட நாயையா நம்பாளாகப்பட்டவள் அந்த 14வது வடவீட்டை விட்டு 15வது வடவீடாக
1: ஆமா
0: எங்க வருகிறாள் திருவேலன் காட்டுக்கு சென்று அந்த இடத்திலே தாயாகப்பட்டவள் உருமாறி பெயர் மாறி உத்தமி கருநிறத்தோடு வந்து அமர்ந்தவளாம் தாயாகப்பட்டவள் அந்த கருமாரியம்மனாக அந்த கருமாரியம்மனாக திருக்கோவில் கொண்டு தாயாகப்பட்டவள் இந்த அம்பாளாகப்பட்டவள் கருநிறமாக வந்து அமர்ந்தவளாம் இந்த அம்பாளாகப்பட்டவள் ஆமா மகமாரி அதுக்குதான் அந்த எல்லையிலே பாமரை மக்கள் எல்லாம் வேண்டிக்குவாங்க திருமணம் ஆகாத கன்னி பெண்களா இருந்தாலும் கன்னி ஆண்களா இருந்தாலும் அந்த இடத்துக்கு சென்று அந்த பூங்கரகம் எடுத்து மூன்று வளம் வந்து அந்த இடத்திலே வந்து அந்த வேண்டுதலை நிவர்த்தி செய்வார்கள் வேண்டுதலை நிவர்த்தி செய்து அந்த வருடத்திலேயே அந்த பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி தம்பி அந்த ஆண்டிலேயே அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால அந்த பிள்ளைக்கு திருமணம் ஆகிவிடும் தம்பி
1: மகிமை எப்படி
0: ஆமா தம்பி அம்பாளுடைய சக்தியாச்சே ஒன்று சமயங்கள் 10000 ஆறு கோடி மாயா சக்தி வேறுக்குரிய பெண்ணாக பிறந்தவளா சேர்ந்த தாயாகப்பட்டவள் சொல்ல வேண்டுமா என்ன அதுவே அம்பாளுக்கு 15வது படைவீடாக இந்த தாயாகப்பட்டவள் கருநிறத்தோடு அந்த எல்லையிலே வந்து அமர்ந்தாளாம் அங்க போனா தம்பி திருவேற்காட்டு எல்லையில உனக்கு வந்து உபதிக எல்லாம் கொடுக்க மாட்டாங்க முட்டை சாம்பல் தெரியுமா அந்த வரட்டு சாம்பல் அததான் அந்த நாள்ல கொடுப்பார்கள் எப்படி கொடுப்பார்கள் அதான்

0: வழியாக அந்த எல்லையிலே தம்பி அந்த திருவேற்காட்டு எல்லைக்கு சென்றால் அந்த அம்பாளை தரிசனம் கண்டாக அந்த மண்ணெல்லாம் திருநீரு மகிமை உள்ள வேற்காடு என்று முன்னோர்கள் பாடியிருக்கிறார்கள் தம்பி. அதுவே அந்த அம்பாளுக்கு 15வது வடிவிலாக அந்த இடத்திலே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறாள் தாயாக வட்டவள். 16வது வடவிலாக எங்க வருகிறாள் தம்பி, எங்க வருகிறாள்? நம்ம புதுவை மாநகரத்துக்கு வந்து விட்டாள் தம்பி. கடைசியாக நம்ம ஊருக்கு வந்துட்டாங்க இந்த அம்மா. இந்த புதுவை மாநிலத்தின் நிலையிலே புதுச்சேரிக்கு வந்து எங்க வந்தாள் தெரியுமா தம்பி? இந்த அம்பாள் அந்த வீரராஜுடைய பட்டினத்திலேயே வந்து அமர்ந்து விட்டாளாம் தம்பி.
1: வீரராஜ பட்டினத்திலே?
0: ஆமா, அந்த வீரராஜனுடைய பட்டினத்திலே, அந்த சங்கு கடலோரத்திலே இந்த அம்பாளாக பட்டவள். அந்த வீரராஜ

0: மகிழ்ந்த அம்பாளாகப்பட்டவள் அந்த வீரராஜனுடைய பட்டினத்திலே இந்த தாயாகப்பட்டவள் அமரக்கூடிய காலத்திலே அந்த சங்கு கடலோரத்திலே அம்பாளாகப்பட்டவள் ஒரு மரக்கட்டையாக மிதந்தாலும் தாயாகப்பட்டவள்
1: மரக்கட்டையாக
0: ஆமா ஒரு மரக்கட்டையாக மிதக்கக்கூடிய காலத்திலே அந்த வீரராஜனாகப்பட்டவள் அந்த சங்கு கடலோரத்திலே மலிவலையை எடுத்துக்கொண்டு அந்த கடலே போடக்கூடிய காலத்திலே மச்சத்துக்கு போகக்கூடிய காலத்திலே அந்த கட்டையாகப்பட்டது இந்த வீரராஜனுடைய வலையில அகப்பட்டுக் கொண்டு உடனடியாக அந்த வலையை இழுக்கிறாரா இழுக்கிறாரா தம்பி அவராலையும் முடியலையா
1: ஒன்னே முடியல
0: பக்கத்துல இருந்தாங்கள அவங்களாம் ஒன்று திரண்டு வந்து அந்த வலையை இழுக்கிறாங்க தம்பி ஒரு நாலஞ்சு பேரா இழுக்கிறாங்க இழுத்து கரமால போட்டு பார்த்தா ஒரு மரக்கட்டையாக பாத்துட்டாங்க அந்த கட்டையை எடுத்து வந்தார் வீரராஜன் கொல்லபுரத்துல அவருடைய வீட்டுல ஓரமா போட்டுட்டார் அந்த நாள் எல்லாம் விறகு அடுப்பு தானே அப்ப அந்த விறகு அடுப்பு இருக்கக்கூடிய அவருடைய மனைவியாகப்பட்டவள் ஐயா அந்த கட்டையை கொஞ்சம் பிளந்து கொடுங்க நான் சமைக்கிறோம் என்று சொல்லக்கூடிய காலத்தில் உடனடியாக அந்த வீரராஜன் கோடாலி எடுத்து வந்து கட்டையை பிளக்கக்கூடிய காலத்திலே என்னாச்சா தம்பி பீரிட்டு ஊதரங்கள் அடித்தான் தம்பி அந்த வீரராஜனாகப்பட்டவள் என்னாச்சு அவருக்கு அவ கண்டு நல்ல

0: உடனே உள்ள இருந்த அவருடைய மனைவி ஆகப்பட்ட வெளியே வந்து பார்த்தாங்களே, ஐயா இது என்ன காரணமும் ஒன்றும் தெரியவில்லையே, இதுல ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, நீங்க பிளக்க வேண்டாம் என்று உடனடியாக உள்ளே சென்று மஞ்சள் குங்குமம் எடுத்து வந்து அந்த கட்டை மீதிலே தடவி உடனே அந்த கட்டையை ஒரு தீபாரத்தை காட்டி உள்ளே எடுத்து போய் வைத்து விட்டார்கள். தம்பி
1: பாருங்க,
0: அன்று இரவு அந்த அம்பாலாகப்பட்டவள் வீரராஜனுடைய சொற்பந்தி வந்து, டே வீரராஜா, 15 சக்தியும் ஆங்காங்கேனே திருக்கோயில் கொண்டு விட்டேன், 16வது சக்தியாக நான் உன்னுடைய எல்லைக்கு நான் வந்து விட்டேன்டா, நீ இருக்கும் இடத்திற்கும் மேல்புறத்திலே நான் அமரப்போகிறேன்டா, எனக்கு நீ ஆலயத்தை கட்டி இந்த மர கட்டையிலே என்னை சிலவடித்து என்னை வழிபட வேண்டும்டா வீரராஜா என்று சொல்லிவிட்டு தாயாக வட்டவள் அப்படியே மறந்து விட்டார்கள்.

0: பொழுது வடிஞ்சது, பொக்கோழி கூவுச்சு, கிழக்கு வெளுத்து போச்சு. ஊர் மக்களிடையே இந்த செய்தியை நம்ம சொல்ல வேண்டும். எல்லா ஊர் மக்களும் ஒரு இடத்துக்கு வர வைத்து அந்த ராஜனுடைய சொல்லை அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் சொன்னார்களாம்.
1: ஆமா,
0: அப்படியே ஆகட்டும் ஐயா. உங்களுடைய எண்ணம் போல தாயாருக்கு அதே மாதிரி செலவழித்து இந்த அம்பாளுக்கு நம்ம ஆலயத்தை கட்டி ஒரு விழா கோலம் நம்ம எடுப்போம் என்று சொல்லிதான் அந்நாளிலேயே ஆடி மாதம் ஐந்தாம் வெள்ளிக்கிழமை அன்று அம்பாளுக்கு ரதத்தை மூட்டி அம்பாளாகப்பட்டவள் விழா கோலமாக எடுப்போம் என்று முடிவெடுத்து தாயாருக்கு 12 நாட்கள் விழாகப்பட்டது. அந்த ஊர் மக்கள் எல்லாம் எடுத்தார்களாம் தம்பி. அன்னைக்கு எப்படி வீரராஜன் அந்த விழாவை எடுத்தாரோ அந்த விழா இன்னமும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த தாயாருக்கு செய்யான் சிறையிருக்க செங்கழனில் மகமாரியம்மன் என்று திருநாமத்தோடு எல்லையிலே வந்து வீராம்பட்டனம் எல்லையிலே, அதான் வீரராஜனுடைய பட்டணத்தை தான் நம்ம அழகுபடுத்தி வீராம்பட்டினம்
1: வீராம்பட்டினம்
0: என்று அந்த எல்லைக்கு திருநாமங்கள் வைத்து 16வது திருத்தலமாக அந்த இடத்திலே வந்து அமர்ந்தால் நம்பி வரக்கூடிய மக்களுக்கும் தேடி வரக்கூடிய மக்களுக்கும்

நாடி வரக்கூடிய மக்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாமரை மக்களுக்கு எல்லாருக்கும் இந்த மகமாரியம்மனாக திருக்கோயில் கொண்டாலாம் இந்த செங்கழனி மகமாரியம்மனாக. அதான் தம்பி சக்தி ஒன்று சமயங்கள் 16 அந்த 16 திருத்தலமாகப்பட்டது, இனிதே முடிவடைந்தது.

0: வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்றைய நமது சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில புதுச்சேரி வாதானூர் அன்னை சாரதா தேவி அரசு உயர்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய முதற் பகுதியை நம்ம கேட்கலாம்.
1: உயிருக்கு உயிரெழுத்தாய், மெய்யுக்கு மெய்யெழுத்தாய், உலகுக்கு உயிர்மெய்யெழுத்தாய் விளங்கும் குழந்தை செல்வங்கள் அனைவருக்கும் முத்தான முதற்கண் வணக்கத்தை எங்களது பள்ளியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் பயிலும் மாணவ மாணவிகள் தங்களுடைய அறிவார்ந்த சிந்தனைகள் மற்றும் கருத்துக்களை கதைகள், பாடல்கள், கலந்துரையாடல்கள், கவிதைகள், விடுகதைகள் போன்ற

0: அவற்றின் மூலமாக தங்களுடைய கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆவலுடன் இருக்கிறார்கள். முதலாவதாக கதை மூலம் திருக்குறளை தங்களின் மழலை குரலால் எடுத்துரைக்க வருகிறார் எம் பள்ளி மாணவன் ஜே சாய்பிரியன்.
1: கல்வியே நமது செல்வம். அந்த ஊரில் பெருவெள்ளம், மக்கள் தங்கள் உடைமைகளை இழந்து ஓடினர். மிக பெரும் செல்வந்தர் ஒருவர் எல்லா சொத்துகளையும் இழந்து விட்டார். இனி என்ன செய்வது என்று கலங்கினார். தன் மகனிடம் எவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்தேன், அவையெல்லாம் இன்று நம்மை விட்டு போய்விட்டது. இனி எப்படி வாழ்வது? எல்லாம் இழந்து விட்டேன், எனக்கு வாழ்வே பிடிக்கவில்லை என்று வருந்தி புலம்பினார். அப்பா, வருந்தி கூறியதை கேட்டான் மகன். அப்பா, நீங்கள் சேர்த்து வைத்த செல்வங்களில் சிறந்த செல்வம் எனக்கு கொடுத்த கல்விதானது. இந்த வெள்ளத்தில் அழியவில்லை. கல்வியை எதனாலும் அழிக்கவும் இயலாது. கவலை வேண்டாம், எழுந்து வாருங்கள். கற்ற கல்வி நம்மை கைவிடாது என்றார் மகன். மகன் பேசியதை கேட்டதும் அவருக்கு புத்துணர்வு ஏற்பட்டது. ஆமாம், கல்வியே அழியா செல்வம், அதுவே சிறந்த செல்வம் கூட என்று கூறி நம்பிக்கையுடன் எழுந்தார். கேடில் வீழ்ச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. நன்றி.
0: பனைமரத்தின் சிறப்புகளை கலந்துரையாடல் வடிவில் வழங்க வருகிறார்கள் மழலை செல்வங்கள் பவதாரணி மற்றும் நிரஞ்சன்.
2: தாத்தா, இது என்ன பழம்?
3: இதுவா? இதுதான் பனம்பழம்.
2: இந்த பழத்தை தின்னலாமா தாத்தா?
3: தின்னலாம், மிக சுவையாக இருக்கும். சுட்டு அல்லது வேக வைத்து தின்ன வேண்டும்.
2: இந்த பனைமரத்தால் நமக்கு வேறு என்ன பயன்? எனக்கு நுங்கு மட்டுமே தெரியும்.
3: நுங்கும் பனங்கிழங்கும் உணவாக பயன் தருகின்றன. பனையோலையால் கூடைகள் முடையலாம், கைவினை பொருட்கள் செய்யலாம், கூரை வேயலாம். பனஞ்சாறு பதநீராகவும் கற்கண்டாகவும் கறிப்பெட்டியாகவும் பயன் தருகிறது.
2: அப்படியா தாத்தா?
3: ஆமழகா, அது மட்டுமல்ல, பண்டைய இலக்கியங்கள் பனை என்னும் பனை ஓலைகளில் தான் எழுதப்பட்டன. அவற்றை ஓலைச்சுவடிகள் என்கிறோம்.
2: ஓ, அப்படியா.
3: பனைமரம் வலுவான காற்றை தாங்கும் வலிமை பெற்றது. மேலும் பனைமரத்தின் வேர் நீரை உறிந்து வைத்து கொள்ளும் இயல்பு கொண்டது. இது நிலத்தடி நீர்மட்ட உயர காரணமாக அமைகிறது.
2: அடேங்கப்பா, இம்மரத்திற்கு இவ்வளவு சிறப்பா?
3: அது மட்டுமல்ல, பனங்காய் வண்டி, பனையோலை காற்றாடி, பனையோலை விசிறி, பொம்மைகள் போன்றவற்றை செய்து விளையாடலாம்.
2: பனைமரங்களை அதிகம் பார்க்க முடிவதில்லையே தாத்தா.
3: பனங்காடை, பனை உழவரான் போன்ற பறவைகள் பனைமரத்தில் வாழக்கூடியவை. அவையும் தம் வாழிடங்களை இழந்து வருகின்றன.
2: பனைமரத்தை பற்றிய பல செய்திகளை அறிந்து கொண்டோம் தாத்தா.
3: இன்னும் ஒரு சிறப்பு உண்டு. பனைமரம் நமது தமிழ்நாட்டின் மாநில மரமாகும். இதன் சிறப்புருந்து நாம் பனைமரங்களை பாதுகாக்க வேண்டும்.
2: அப்படியே செய்வோம். நன்றி தாத்தா.
0: தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளை பற்றிய ஒரு கிராமிய பாடலை பாட வருகிறார்கள் அபிநயா, மித்ரா, அனுஷ்கா சக்தி, பிரேமித்ரா.
4: தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளின் பற்றி

0: சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பற்றிய கலந்துரையாடலை நம்மிடையே நிகழ்த்த வருகிறார்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் நஸ்ரின் பானு ஜெசிகா.
1: வணக்கம். இன்று உலகம் முழுவதும் வானிலை மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு முக்கிய இயற்கை நிகழ்வை பற்றி பேசப்போகிறோம். அது எல்லினும். இதை பற்றி விளக்குவதற்காக என்னுடன் இருக்கிறார் என் தோய் ஜெசிகா. வணக்கம் ஜெசிகா.
2: வணக்கம் நஸ்ரின் பானு. எல்லினோ என்ற வார்த்தையை செய்திகளில் அடிக்கடி கேட்கிறோம், ஆனால் அது என்ன என்பது பலருக்கும் முழுமையாக தெரியாது. இன்று அதை எளிமையாக புரிந்து கொள்வோம்.
1: முதலில் எல்லினோ என்றால் என்ன?
2: எல்லினோ என்பது பசிபிக் பெருங்கடலில் நடு மற்றும் கிழக்கு பகுதியில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக உயர்வதால் ஏற்படும் ஒரு காலநிலை நிகழ்வு. இந்த வெப்பநிலை மாற்றம் உலகம் முழுவதும் காற்றின் இயக்கத்தையும் மழை பொழிவையும் பாதிக்கிறது.
1: அப்படியானால் ஒரு கடலில் ஏற்படும் மாற்றம் இந்தியா போன்ற நாடுகளையும் பாதிக்குமா?
2: ஆம், குறிப்பாக இந்தியாவின் தென்மேற்கு பருவமழை எல்நினோவால் பலவீனமடையக்கூடும். இதனால் சில ஆண்டுகளில் மழைகள் குறையலாம், சில பகுதிகளில் வறட்சி ஏற்படலாம்.
1: மழை குறைந்தால் முதலில் பாதிக்கப்படுவது யார்?
2: விவசாயிகள் தான். நெல், கரும்பு, பருத்தி போன்ற பயிர்கள் போதுமான மழையை நம்பியுள்ளன. மழை குறைந்தால் மகசூல் குறையும், நீர் தேக்கங்களிலும் நீர்மட்டம் குறையும்.
1: எல்லினோ எவ்வளவு காலத்திற்கு ஒரு முறை ஏற்படும்?
2: பொதுவாக 2 முதல் 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படும். ஒவ்வொரு முறையும் அதன் தாக்கம் ஒரே மாதிரியாக இருக்காது. சில ஆண்டுகளில் அதிகமாகவும் சில ஆண்டுகளில் குறைவாகவும் இருக்கும்.
1: இதற்கு ஏதேனும் எதிர்மறையான நிகழ்வு உள்ளதா?
2: உள்ளது. அதற்கு லானினோ என்று பெயர். லானினோ காலத்தில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை இயல்பை விட குறைவாக இருக்கும். சில நேரங்களில் இந்தியாவின் மழை பொழிவு அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது.
1: வானிலை ஆய்வு மையங்கள் எல்லினோவை ஏன் தொடர்ந்து கண்காணிக்கின்றன?
2: முன்கூட்டியே எல்லினோ பற்றிய தகவல் கிடைத்தால் அரசு, விவசாயிகள், நீர் மேலாண்மை துறைகள் மற்றும் பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க முடியும். இது பேரிடர் மேலாண்மை மிகவும் உதவக்கூடும்.
1: காலநிலை மாற்றம் காரணமாக எல்லினோவின் தாக்கம் அதிகரிக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். எனவே சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, மரங்களை வளர்ப்பது, நீரை சேமிப்பது போன்ற செயல்கள் மிகவும் அவசியம்.
2: மிகவும் சரி. எல்லினோ என்பது ஒரு கடல் நிகழ்வு மட்டுமல்ல, அது விவசாயம், பொருளாதாரம், சுற்றுச்சூழல் மற்றும் மனித வாழ்க்கை அனைத்தையும் பாதிக்கும் உலகளாவிய காலநிலை நிகழ்வு.
1: அருமையான விளக்கத்திற்கு நன்றி ஜெசிகா.
2: நன்றி நஸ்ரின் பானு.
1: இயற்கையை புரிந்து கொள்வோம், அறிவியலை அறிந்து கொள்வோம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். நன்றி.
0: மொழி என்பது வெறும் கருத்து பரிமாற்ற கருவி அல்ல, அது ஒரு கலையும் கூட. நாம் பேசும் மொழியின் உச்சரிப்பு தெளிவே நமது ஆளுமையையும் நாம் கூற வரும் கருத்தின் ஆழத்தையும் பிறருக்கு உணர்த்தும். தமிழ் மொழியை பிழையின்றி அழகாக உச்சரிக்க உதவும் மிகச்சிறந்த மொழி விளையாட்டு மற்றும் பயிற்சியே நாப்பிறர் பயிற்சி ஆகும். இந்த விளையாட்டை நம்மிடம் விளையாட வருகிறார் 6ஆம் வகுப்பு மாணவி ஹர்ஷிதா.
3: வணக்கம் குழந்தைகளே, இப்போ நான் 3 தங்க்யூஸ்டர் சொல்ல போறேன். அதை யாராவது ஒரே மூச்சில தவறாமல் சொல்ல முடியுமா? வாங்க முயற்சி பண்ணலாம். கச்சேரிக்கு சென்ற கதிரவன் கச்சேரியில் கைதட்டி கொண்டிருந்த கண்ணனை கண்டான். கண்ணன் கைதட்டிய கச்சேரியில் கதிரவன் கைதட்டி கொண்டே கச்சேரியை ரசித்தான். கைதட்டி கொண்ட கண்ணனும் கதிரவனும் கச்சேரி முடியும் வரை கைதட்டி கொண்டே இருந்தார்கள். இன்னும் கொஞ்சம் வேகமா சொல்ல ட்ரை பண்ணலாமா? கச்சேரிக்கு சென்ற கதிரவன் கச்சேரியில் கைதட்டி கொண்டிருந்த கண்ணனை கண்டான். கண்ணன் கைத்தட்டிய கச்சேரியில் கதிரவன் கைதட்டி கொண்டே கச்சேரியை ரசித்தான். கைதட்டி கொண்ட கண்ணனும் கதிரவனும் கச்சேரி முடியும் வரை கைத்தட்டி கொண்டே இருந்தார்கள். 2வது டங்க்யூஸ்டரை பார்க்கலாமா? தித்திக்கும் தேனி, தித்திக்கும் தேனை தேடி தேடி தேன்கூட்டை கண்டது. தேன்கூட்டை கண்ட தேனி தேனை குடித்து தித்தித்தது. தித்தித்த தேனி தத்தி தத்தி பறந்தது. தத்தி தத்தி பறந்த தேனியை பார்த்து தேன்கூட்டில் இருந்த தேனீக்கள் தித்திப்பா தத்திப்பா என்று திரும்ப திரும்ப கேட்டன. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்ல ட்ரை பண்ணலாமா? தித்திக்கும் தேனி, தித்திக்கும் தேனை தேடி தேடி தேன்கூட்டை கண்டது. தேன்கூட்டை கண்ட தேனி தேனை குடித்து தித்தித்தது. தித்தித்த தேனி தத்தி தத்தி பறந்தது. தத்தி தத்தி பறந்த தேனியை பார்த்து தேன்கூட்டில் இருந்த தேனீக்கள் தித்திப்பா தத்திப்பா என்று திரும்ப திரும்ப கேட்டன. அப்பாடி, 2 டங்க்யூஸ்டரை பார்த்துட்டோம். கடைசியா இருக்கிற 3வது டங்க்யூஸ்டரையும் பார்க்கலாமா? சைக்கிள் சக்கரத்தை சுற்றி சுற்றி சரவணன் சீக்கிரமாக சென்றான். சீக்கிரமாக சென்ற சரவணனை சந்தித்த சந்திரன் சிரித்து சைக்கிளை சுற்றி பார்த்தான். சைக்கிள் சக்கரமும் சுற்றி சுற்றி சரவணனையும் சந்திரனையும் சந்தோஷப்படுத்தியது. இன்னும் கொஞ்சம் வேகமா சொல்ல ட்ரை பண்ணலாமா? சைக்கிள் சக்கரத்தை சுற்றி சுற்றி சரவணன் சீக்கிரமாக சென்றான். சீக்கிரமாக சென்ற சரவணனை சந்தித்த சந்திரன் சிரித்து சைக்கிளை சுற்றி பார்த்தான். சைக்கிள் சக்கரமும் சுற்றி சுற்றி சரவணனையும் சந்திரனையும் சந்தோஷப்படுத்தியது.

0: நண்பர்களே, இந்த மூன்று டங் ட்விஸ்டரையும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.
1: படிப்பின் முக்கியத்துவத்தை தங்களின் பாடல்கள் மூலம் பகிர வருகிறார்கள் மாணவர்கள் பாலா முகிலன். இந்த பாடலுக்கு இசையமைப்பவர் ஜெகதீஸ்வரன்.
2: நாளை நாளை படிப்பன் என்று, நாளை நாளில் படிப்பன் என்று, நாளை நாளில் படிப்பம் என்றும் நேரம் கடக்காதே, உன் புக்கை திறக்காதே, நீ போஸ்ட்போன் செய்யாதே, இன்றை படித்தால் பாரம் குறையும் அதனை மறக்காதே, ஒரு நாளை தொலைக்காதே, அது மீண்டும் கிடைக்காதே. நாளை நாளில் படிப்பம் என்றும் நேரம் கடக்காதே, உன் புக்கை திறக்காதே, நீ போஸ்ட்போன் செய்யாதே, இன்றை படித்தால் பாரம் குறையும் அதனை மறக்காதே, ஒரு நாளை தொலைக்காதே, அது மீண்டும் கிடைக்காதே.

0: அடுத்ததாக செயற்கை நுண்ணறிவு பற்றிய தகவல்களை உங்களுடன் பகிர வருகிறார் 7ஆம் வகுப்பு மாணவி ஷேரன் இவாஞ்சினின்.
1: அனைவருக்கும் வணக்கம். செயற்கை நுண்ணறிவு மாணவர்களின் முன்னேற்றத்தில் வகிக்கும் பங்கு பற்றி உங்களுடன் பேச வந்துள்ளேன். முதலில் செயற்கை நுண்ணறிவு என்பது என்ன? மனிதனைப் போலவே சிந்தித்து செயலாற்றும் வகையில் செயல்படும் தொழில்நுட்பமே செயற்கை நுண்ணறிவு. அறிவு என்பது ஆற்றல். அந்த அறிவை சரியாக பயன்படுத்தும் திறனே வெற்றியின் அடித்தளம் என்ற வரிகளுக்கேற்ப இன்று கல்வி, மருத்துவம், விவசாயம், போக்குவரத்து, வணிகம் என அனைத்து துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்தில் இதன் பங்கு மிக முக்கியமானது. எதிர்காலத்தை மாற்றும் மிகப்பெரிய சக்தி கல்வி. அந்த கல்வியை மாற்றும் மிகப்பெரிய தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு. மாணவரின் முன்னேற்றத்தை பற்றி பேசும்போது முதலில் நினைவுக்கு வருவது இந்த குரல்தான். கற்க கசடர கற்பவை கற்றுப்பின் நிற்கதற்கு தக. அதாவது குற்ற மறக் கற்றுக்கொண்டு கற்றதை வாழ்வில் செயல்படுத்த வேண்டும் என்பதே வள்ளுவரின் அறிவுரை. இன்று அந்த கல்வியை இன்னும் எளிமையாகவும் விரைவாகவும் அனைவருக்கும் கிடைக்கும்படியும் மாற்றியிருப்பது செயற்கை நுண்ணறிவாகும். இதனால் மாணவர்கள் அப்படி என்ன முன்னேற்றம் கண்டனர் என்பதை பார்ப்போமாம். கொரோனா காலத்தில் பள்ளிகள் மூடப்பட்டிருந்த போது கோடிக்கணக்கான மாணவர்கள் இணைய வழி கல்வி மூலம் தொடர்ந்து கற்றனர். செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கற்றல் தளங்கள் மாணவர்களின் திறனை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற பாடங்களையும் பயிற்சிகளையும் வழங்கினர். இதனால் கற்றல் நின்றுவிடாமல் தொடர்ந்தது. இன்று மாணவர்கள் ஒரு கணித சந்தேகம் கேட்டாலும், அறிவியல் விளக்கம் கேட்டாலும், மொழிபெயர்ப்பு கேட்டாலும் சில நொடிகளில் உதவி கிடைக்கிறது. இதனால் நேரம் மிச்சமாகிறது, ஆர்வம் அதிகரிக்கிறது, தன்னம்பிக்கை வளர்கிறது. நம் பாரத நாடும் இதில் சளைத்ததல்ல. புதிய கல்விக் கொள்கை, டிஜிட்டல் கல்வி, மெய்நிகர் ஆய்வகங்கள், மொழிபெயர்ப்பு தொழில்நுட்பங்கள், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் போன்றவற்றில் செயற்கை நுண்ணறிவு அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் கிராமப்புற மாணவர்களுக்கு கூட உலகத்தரமான கல்வி வளங்கள் கிடைக்கின்றன. நம் முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் அவர்கள், கனவு என்பது தூங்கும் போது வருவதல்ல, உங்களை தூங்க விடாமல் செல்வதே உண்மையான கனவு என்கிறார். அந்த கனவை நனவாக்கும் பயணத்தில் செயற்கை நுண்ணறிவு ஒரு சக்தி வாய்ந்த துணையாக மாணவர்களுக்கு விளங்குகின்றது என்பதில் ஐயமில்லை. எனவே மாணவர்களாகிய நாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவோம். பேனாவை பயன்படுத்தி தலைமுறை வரலாறு படைத்தது. கணினியை பயன்படுத்தி தலைமுறை உலகை மாற்றியது. செயற்கை நுண்ணறிவை பொறுப்புடன் பயன்படுத்தும் தலைமுறையே எதிர்காலத்தை உருவாக்கும் என கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: 7 எளிய மாணவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த கல்வி ஒன்றே சிறந்த ஆயுதம் என்பதை உணர்ந்து தமிழகத்தில் மாபெரும் கல்வி புரட்சியை ஏற்படுத்தியவர் நம் காமராஜர். அவரை பற்றிய அழகான பாடலை பாட வருகிறார் S. சுஜிதா.
2: கர்ம வீரர் காமராசர் பற்றிய பாடல். கல்வி

அந்த கர்ம வீரர் காமராசரு, கற்பு காந்தியாக வாழ்ந்த காமராசரு, கல்வி தந்த கர்ம வீரர் காமராசரு, கற்பு காந்தியாக வாழ்ந்த காமராசரு, தந்தானே நானே தன் தந்தானே நானே தந்தானே நானே தன் தந்தானே நானே. கல்வி தந்த கர்ம வீரர், கல்வி தந்த கர்ம வீரர் காமராசரு, கற்பு காந்தியாக வாழ்ந்த காமராசரு, கல்வி தந்த கர்ம வீரர் காமராசரு, கற்பு காந்தியாக வாழ்ந்த காமராசரு. கழனி காட்டுல மாடு மெச்ச புள்ளைங்கள படிப்பே தெரியாத பட்டிக்கட்டு.

0: சொத்தை சேர்க்காத சக்கத்தங்கமே அவர். சோர்வை அறியாத நம்ம நாட்டு நாயகர், சொத்தை சேர்க்காத சக்கத்தங்கமே அவர். சோர்வை அறியாத நம்ம நாட்டு நாயகர், தந்தானே நானே, தந்தானே நானே, தந்தானே நானே, தந்தானே நானே. கல்வி தந்த கர்ம வீரர், கல்வி தந்த கர்ம வீரர் காமராசரு, கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசரு. கல்வி தந்த கர்ம வீரர் காமராசரு, கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசரு. தந்தானே நானே, தந்தானே நானே, தந்தானே நானே, தந்தானே நானே, தந்தானே நானே, தந்தானே நானே, தந்தானே நானே, தந்தானே நானே. நன்றி.
1: அடுத்ததாக விடுகதைகளை உங்களிடம் கேட்க வருகிறார்கள் 8ஆம் வகுப்பு மாணவிகள் சுதாஷினி, பூமிதா.
2: பச்சை வீடு சிவப்பு வாசல், அது என்ன?
3: அதுக்குள்ள
2: குடு. ரவுண்டா இருக்கும், கிரீன் கலர்ல இருக்கும், ரெட் கலர்ல இருக்கும்.
3: தர்பூசணி.
2: கரெக்டா சொல்லிட்டிய. அடிக்காமலே அழுவான், அவன் யார்?
3: அடிக்காமலே அழுவானா? அச்சதானே அழுவானுங்க, அது என்ன?
2: நம்மளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். வானத்துல இருந்து வரும்
3: மழை.
2: கரெக்டா சொல்லிட்டிய. மழை. கை உண்டு கால் இல்லை, உடல் உண்டு உயிர் இல்லை, அது என்ன?
3: இது இவங்க ரொம்ப கஷ்டமான விடுகதையை கேட்கறாங்க, எப்படி சொல்லுது?
2: சட்டை. கரெக்டா சொல்லிட்டியே. சட்டை. மேலே மேலே செல்லும் ஆனால் கீழே வராது, அது என்ன?
3: இதான ரொம்ப சுலபமே. மின்விசிறி.
2: தப்பு. விடை. வயது. சுற்றும் போது மட்டும் சுகம் தரும், அது என்ன?
3: காத்தாடி.
2: தப்பு. மின்விசிறி. பச்சை கீரை சமைக்க உதவாது, வழுக்க உதவும், அது என்ன?
3: பாசி.
2: கரெக்டா சொல்லிட்டியே. தாடிக்காரன் மீசக்காரன் கோவிலுக்கு போனால் வெள்ளைக்காரன், அவன் யார்?
3: இது எனக்கு எப்பயே தெரியுமே. தேங்காய்.
2: கரெக்டா சொல்லிட்டியே. நான் வெட்டுப்பட்டால் வெட்டியவன் அழவைப்பேன், நான் யார்?
3: வெங்காயம்.
2: கரெக்டா சொல்லிட்டியே. எப்படி உயிர் இல்லாதவன் நீதிபதியுடன் ஒழுங்கான நியாயம், அது என்ன?
3: தராசு.
2: கரெக்டா சொல்லிட்டியே. நன்றி.
1: மாணவ மாணவிகளிடையே வளர்த்து கொள்ள வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்களை நம்மிடையே பகிர வருகிறார்கள் எம் பள்ளி 9ஆம் வகுப்பு மாணவிகள் ஸ்வாதி, ஏஞ்சலினா, பிரதீபா. ஐ எம் ஸ்வாதி ஃப்ரம் கிளாஸ் 9. டூயிங் அவர் யூனிட் டெஸ்ட் ஐ நோட்டிஸ்டு ஒன் ஆஃப் மை கிளாஸ்மேட்ஸ் லுக்டு வெரி வேரிட் பிகாஸ் இ ஹேட் ஃபார்கெட்டன் ஹீஸ் ஜியோமெட்ரி பாக்ஸ் பிஃபோர் த எக்ஸாம் ஸ்டார்டட். I had an extra scale and compass, so I shared them with him. After the exam, he thanked me and said my small help had made him feel calm. That day, I learned that kindness is about helping someone when they need it the most.
4: I am Angelina from class 9, the school ground. During lunch break, I saw a junior student fell down on the playground. Some students walked away, but I helped her get up, took her to the first aid room and stayed with her until she felt better. She smiled and said, "Thank you, Akka." The smile reminded me that even a few minutes or time can take someone feel safe and cared for.
5: I am Pradeepa, studying 9th standard, the library. One day in the library, I find a walnut near the bookshelf. I have some money and an identity card. I handed it over to the librarian instead of ignoring it. Later, the owner thanked me with tears of relief. I felt proud because honesty is one of the greatest form of kindness.

0: தேங்க்யூ.
1: சிறுவர்கள் வாகன சட்டம் பற்றிய விளக்கங்கள் மற்றும் புரிதல்களை நம்முடன் கலந்துரையாட வருகிறார்கள் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் ஜெகதீஸ்வரன், லோகப்பிரியன்.
2: ஏ லோகப்பிரியா, எங்கடா போற? கையில வண்டி சாவி எடுத்துக்கணும்.
3: இல்லடா, எங்க அப்பா வண்டி எடுத்துன்னு என் ஃப்ரெண்டு வீட்டு எரியும் போறேன்டா.
2: ஆனா உனக்கு தான் ஒன்னும் 18 வயசு ஆகலையே, உன்கிட்ட லைசன்ஸ் இருக்கா?
3: எனக்கு ஒன்றும் 18 வயசு ஆகலதான், ஆனால் எனக்கு வண்டி ஓட்ட தெரியும்ல.
2: வண்டி ஓட்ட தெரிஞ்சா மட்டும் போதாது, அதுக்குரிய லைசன்ஸும் இருக்கணும்.
3: அதை பற்றி சட்டம் என்னடா சொல்லுது?
2: மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 4 படி பொதுவாக 18 வயசு கீழே இருக்கிறவங்க வண்டி ஓட்டவே கூடாது.
3: அப்படின்னா எனக்கு 16 வயசு ஆகுது, அப்போ நான் வண்டி ஓட்டலாமா?
2: 16 வயசு ஆனாலும் சரி, வண்டியை ஓட்டவே கூடாது. மீறி ஓட்டினா அது வந்து சட்டவிரோதம்.
3: நான் லைசன்ஸ் எடுக்காமலாம் வண்டி ஓட்டினா போலீஸ் என்ன பண்ணுவாங்க?
2: மோட்டார் வாகன சட்டம் பிரிவு 3 படி லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டவே கூடாது.
3: நான் சின்ன பையன்றதுனால போலீஸ் என்ன விட்டுருவாங்க தானே?
2: இல்லை, பிரிவு 199A படி சின்ன பையன் செய்த தப்புக்கும் அந்த வண்டியோட சொந்தக்காரர் இல்லைன்னா அவங்க பெற்றோர் அவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். ஃபைன் இல்லைன்னா சட்ட நடவடிக்கையும் எடுப்பாங்க.
3: அப்படியா? அப்போ நான் வண்டி ஓட்டுறதுனால எங்கள் பெட்ரோலுக்கும் ப்ராப்ளம் வருமா?
2: ஆமாம், அதனால தான் பெற்றோர்கள் யாரோ ஒன்று மாதிரி சின்ன பையன்கிட்ட வண்டியை கொடுக்கவே கூடாது.
3: சரி ஜெகதீஷ், இதுக்கப்புறம் நான் வண்டி எடுக்க மாட்டேன். 18 வயசு ஆகி லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வண்டி ஓட்டுவேன்.
2: அதுதான் சரியான முடிவு. சாலை விதிகளை பின்பற்றினாதான் உனக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லது. உரிய வயது இல்லாமல் வாகனம் ஓட்ட மாட்டோம். ஓட்டுநர் உரிமை பெற்ற பின்னரே வாகனம் ஓட்டுவோம். சாலை விதிகளை பின்பற்றி விபத்தில்லா சமூகத்தை உருவாக்குவோம். சட்டத்தை மதிப்போம். சாலை பாதுகாப்பை காப்போம். உயிர்களை பாதுகாப்போம். நன்றி.
1: அண்ணல் காந்தியடிகள் பற்றிய கவிதை ஒன்றினை கதைக்க வருகிறார் 10ஆம் வகுப்பு மாணவி சௌமியா.
4: அனைவருக்கும் வணக்கம். சத்தியம் அன்பு கை கொண்டார், சாந்தம் நிலவ வழி கண்டார், எத்திசை போயினும் புகழ் கொண்டார், ஏந்தல் அவர் பெயர் நிலை கொண்டார், நாடு விடுதலை பெற்றிடவே நாலு பலதுயர் மேற்கொண்டார், நீடு புகழை தாம் கொண்டார், நின்றார் அறவழி கடைசி வரை, பாவி ஒருவன் குண்டினுக்கே பாரில் தன்னுயிர் தனையீந்தார், சாவிலும் கடவுள் பெயர் சொன்னார், சரித்திரம் பேசிட வழி கண்டார் அண்ணல் காந்தி. அவர் வழியில் அனைவரும் சென்று நடந்திடுவோம். இன்னல் இல்லா பெருவாழ்வை இனிதே பெற்று உயர்ந்திடுவோம். நன்றி.
1: அறிவியலுக்கு ஆக சிறந்ததொரு கண்டுபிடிப்பை வழங்கியவர்களுள் ஒருவரான நம் இந்திய நாட்டைச் சேர்ந்த சர் சி வி ராமனின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை பகிர வருகிறார் 10ஆம் வகுப்பு மாணவி ஆஷிகா சக்தி.
5: நோபல் பரிசு பெற்ற இந்திய விஞ்ஞானி சர் சி வி ராமன் ஒரு ஆராய்ச்சி கூடம் நடத்தி வந்தார். அவருக்கு ஒரு உதவியாளர் தேவைப்பட்டது. ஆள் தேவை என்று விளம்பரம் கொடுத்தார். ஒரு இளைஞர் நேர்முக தேர்வுக்கு வந்தான். அவரிடம் ஆராய்ச்சி சம்பந்தமான சில கேள்விகளை கேட்டார். இளைஞரின் பதில் ராமனுக்கு திருப்தி அளிக்கவில்லை. அதனால் அந்த இளைஞர் தேர்வாகாமல் வெளியே வந்தான். ராமன் அவரை வழி அனுப்பி வைக்க வாசல் வரை வந்தார். இப்பொழுது வாசப்படியில் ஒரு குண்டூசி கிடந்தது. இளைஞர் உடனே அதை எடுத்து சட்டையில் குத்தி கொண்டான். அதை கண்ட ராமனுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த இளைஞரை மீண்டும் கூப்பிட்டார். தம்பி, நான் எதிர்பார்த்த அறிவோ திறமையோ இல்லாமல் இருக்கலாம். ஒரு பணியிடத்திற்கு தேவையான பொறுப்புணர்வு இருக்கிறது. ஆகவே உன்னை பணியில் சேர்த்து கொள்கிறேன் என்று அவரை பணியில் சேர்த்து கொண்டாள். சிறு குண்டூசி கூட வேலை பெற்று தந்துவிட்டதே. சிறு துரும்பும் பல் குத்த உதவும். நன்றி, வணக்கம்.
1: அடுத்ததாக பொது அறிவு பற்றிய கேள்விகளை கேட்க வருகிறார் 9ஆம் வகுப்பு மாணவி தமிழ்ச்செல்வி. முடிந்தால் பதில் கூறுங்கள் பார்ப்போம்.
6: ரோமியோ மற்றும் ஜூலியட் நூலை எழுதுவர் யார்? வில்லியம் ஷேக்ஸ்பியர். நிலத்தில் மிக வேகமாக ஓடும் விலங்கு எது? சிறுத்தை. சிவப்பு கிரகம் என்று அழைக்கப்படுவது எது? செவ்வாய். உலகின் மிகப்பெரிய கண்டம் எது? ஆசியா. உடலில் உள்ள நச்சு பொருட்களை நீக்கும் உறுப்பு எது? கல்லீரல். பழங்களின் ராஜா என்று அழைக்கப்படும் பழம் எது? மாம்பழம். அதிக நிலவுகளை கொண்ட கிரகம் எது? வியாழன். டூலிப் மலர்களுக்கு புகழ்பெற்ற நாடு எது? நெதர்லாந்து. உலகில் அதிக காபி உற்பத்தி செய்யும் நாடு எது? பிரேசில். புவியேற்பு விசையை கண்டுபிடித்தவர் யார்? ஐசக் நியூட்டன். தேங்க்யூ.
1: குழந்தை செல்வங்களே, இதுவரை எம் பள்ளி மாணவ மாணவிகளின் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்தமைக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக மிக்க நன்றி கலந்த வணக்கத்தை

அறிவித்துக் கொள்கிறோம். மேலும் கிராமப்புற பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளாகிய எங்களுக்கு வாய்ப்பு வழங்கி எங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வர உந்து சக்தியாக இருந்த ஆகாஷ்வாணி புதுச்சேரிக்கு எங்கள் நன்றியினை சிரம் தாழ்ந்து வணங்குகிறோம். நன்றி, வணக்கம்.

மாணவர்களே, இவ்வளவு நேரம் நம்மளுடைய சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில புதுச்சேரி வாதானூர் அன்னை சாரதா தேவி அரசு உயர்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய முதற் பகுதியை கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நம்ம மீண்டும் அடுத்த வாரம் கேட்கலாம். வணக்கம் மாணவ செல்வங்களே.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 5:57. நொடி
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

நேர்களே, இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற புதுச்சேரி ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 27வது பட்டப்படிப்பு தகுதி பெறும் விழாவின் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 6 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம். கருப்பன் திரைப்படத்திலிருந்து

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 6:09. நேர்களினை கேட்கலாம் விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள்.
1: உங்கட்டி இஎம்ஐ வாடகை எப்படி சமாளிக்கிறது?
2: ஒரு ஐடியா இருக்கு, நிறைய பணம் கிடைக்கும்.
1: எப்படி?
2: உன் பேங்க் விவரத்தை கொடு, சிலர் பணம் அனுப்புவாங்க, அப்புறம் அவங்க சொல்ற அக்கவுண்ட்க்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, கமிஷன் கிடைக்கும்.
1: இவ்வளவு ஈஸியா?
3: என்ன ஈஸி? இது மணிமியூல். சட்டவிரோதமா கிடைச்ச பணத்தை இன்னொருத்தர் அக்கவுண்ட்ல போட்டு எடுத்துப்பாங்க. இது குற்றம், ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும்.
1: வேணாம்ப்பா வேணாம்.
4: உங்கள் பேங்க் அக்கவுண்டை பாதுகாப்பாக வையுங்கள், யாரையும் பயன்படுத்த விடாதீர்கள். RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். 2047 ஆண்டிற்குள் இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாற விண்வெளித்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். போர் கப்பல்கள், கடலோர காவல்படை கப்பல்கள் மற்றும் அது தொடர்பான பிற துறைகளை உருவாக்குவதில் தற்சார்பு அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். அனைத்து பிரிக்ஸ் நாடுகளும் விளையாட்டுத் துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக நாளை ஜப்பான் செல்கிறார். இனி விரிவான செய்திகள். தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மேலும் இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
1: 2023 ஆகஸ்ட் 23 தேதியன்று சந்திரயான் 3 நிலவில் தென்துருவ பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய தினமான இன்று நாட்டின் விஞ்ஞானிகள் பொறியாளர்களுக்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுமை படைப்பாளர்களின் அர்ப்பணிப்பு தேசத்தை மேலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதாகவும், விண்வெளி ஆய்வில் இந்தியாவின் குறிப்பிடத்தக்க சாதனைகள் நாட்டின் அறிவியல் மேன்மை, புதுமைக்கான ஆர்வம் ஆகியவற்றிற்கு சான்றாக திகழ்வதாகவும் அவர் கூறினார். ககன்யான் போன்ற நாட்டின் லட்சிய திட்டங்கள்

0: பற்றியும் திரு ராதாகிருஷ்ணன் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். 2047 இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாற உறுதி பூண்டுள்ளதாகவும், இந்த இலக்கை அடைவதில் விண்வெளித்துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். இதற்கிடையில் சமூக வலைதளத்தில் ஒரு காணொலியை பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், விண்வெளித்துறையை இந்தியா தொடர்ந்து விரிவுபடுத்தி வருவதாக கூறியுள்ளார். ஜென்சி தலைமுறை பொறியாளர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவின் தனியார் விண்வெளித்துறை உலகம் முழுவதும் தமக்கென ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ள திரு மோடி, இந்தியாவின் விண்வெளித்துறை உலக முதலீட்டாளர்களை ஈர்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் 2023 ஆகஸ்ட் 23 சந்திரயான் 3 நிலவில் தென்துருவ பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய தருணத்தை நினைவு கூர்ந்துள்ளார். பிரதமர் மோடியின் முற்போக்கான தொலைநோக்கு பார்வையால் கிடைத்த இந்த வெற்றி அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு உத்வேகம் அளிப்பதோடு, இந்தியாவின் புதுமை படைப்பு மனப்பான்மை மற்றும் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கையும் பிரதிபலிப்பதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் விண்வெளி பயணம் நாட்டின் பெருமைக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மேலும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
1: இந்தியாவின் விண்வெளித்துறையில் ஏற்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் மூலம் புத்தொழில் நிறுவனங்களுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று அகமதாபாத்தில் நடைபெற்ற 3வது தேசிய விண்வெளி தின கொண்டாட்டத்தில் உரையாற்றிய அவர், விண்ணில் செலுத்தப்பட்ட செயற்கைக்கோளிடம் இருந்து பெறப்படும் தகவல்கள் மூலம் விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாகவும், இந்தியாவை $45 பில்லியன் விண்வெளி பொருளாதாரத்தை நோக்கி வழிநடத்த விண்வெளி தொழில்நுட்பம் ஒரு முக்கிய தூணாக விளங்குவதாகவும் தெரிவித்தார். மேலும் டாக்டர் விக்ரம் சாராபாயின் அழியாத பாரம்பரியத்தையும் அமைச்சர் எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் இஸ்ரோ தலைவர் டாக்டர் வி நாராயணன் மற்றும் விண்வெளி பயன்பாட்டு மையத்தின் இயக்குநர் திரு வி என் ராவ் உள்ளிட்ட விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொழில்துறை தலைவர்களும் கலந்து கொண்டனர். போர்க்கப்பல்கள், கடலோர காவல்படை கப்பல்கள் மற்றும் அது தொடர்பான பிற துறைகளை உருவாக்குவதில் தற்சார்பு அவசியம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். கொல்கத்தாவில் கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் மற்றும் என்த்ரா இந்தியா லிமிடெட் ஆகிய நிறுவனங்களின் 5 திட்டங்களுக்கான பூமி பூஜை விழாவில் உரையாற்றிய திரு ராஜ்நாத் சிங், இந்தியாவை எதிர்கால கப்பல் கட்டும் மையமாக மாற்றும் நோக்கில் தற்சார்பு என்பது காலத்தின் தேவை என்று கூறினார். இந்தியாவிலிருந்து உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பாதுகாப்பு பொருட்களின் தர உறுதி மற்றும் குறித்த நேரத்தில் விநியோகம் செய்வது உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். நாட்டின் ஆயுதப்படைகள் தற்போது உள்நாட்டு தயாரிப்புகளை சார்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் பொதுத்துறை நிறுவனமான GRSE கொல்கத்தாவின் ஷியாமா பிரசாத் முகர்ஜி துறைமுகத்துடன் ஹூக்ளி ஆற்றங்கரையில் 2 சிறிய கப்பல் கட்டும் தளங்கள் மற்றும் ராய்ச்சில் 32 ஏக்கர் ஆற்றங்கரை சொத்துக்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது. இதன் மூலம் போர்க்கப்பல் கட்டுமானம், சீரமைப்பு, சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான வர்த்தக கப்பல்களின் கட்டுமானம் மற்றும் பழுதுபார்த்தல் உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்தப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. பிரிக்ஸ் நாடுகளின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்றது. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெற்ற இம்மாநாட்டில் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா காட்சே மற்றும் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள், தூதுக்குழு தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இம்மாநாட்டில் விளையாட்டின் மூலம் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும், அனைத்து நாடுகளும் விளையாட்டுத்துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. மேலும் பாரம்பரிய மற்றும் உள்நாட்டு விளையாட்டுகள், புதுமை தொழில்நுட்பம் மற்றும் விளையாட்டு உபகரண உற்பத்தியில் பிரிக்ஸ் நாடுகளிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. முன்னதாக பிரிக்ஸ் நட்பு மிதிவண்டி பயணத்தை தொடக்கி வைத்து பேசிய டாக்டர் மன்சுக் மாண்டவியா, ஆரோக்கியமான இந்தியா இயக்கத்தில் மிதிவண்டி பயிற்சி முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். இன்றைய நிகழ்வில் பிரிக்ஸ் நாடுகளின் பிரதிநிதிகள், மத்திய மாநில அரசு பணியாளர்கள், காவல்துறை ஊழியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஞாயிறுதோறும் மிதிவண்டி பயணம் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க நாடு முழுவதும் 1800 நகரங்களில் 50 லட்சம் இளைஞர்கள் மிதிவண்டி பயிற்சியை மேற்கொள்வதாக அவர் தெரிவித்தார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக நாளை ஜப்பான் செல்கிறார். டோக்கியோ, நகோயா, ஒசாகா செல்லும் அவருடன் உற்பத்தி, செமிகண்டக்டர், தூய்மையான எரிசக்தி மற்றும் எஃகு முதல் வாகனத்துறை, நிதி தேவைகள், சுகாதாரம் மற்றும் புத்தொழில் நிறுவனங்கள் வரையிலான பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட வணிக பிரதிநிதிகள் குழு ஒன்றும் செல்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்

0: இந்தியாவும் ஜப்பானும் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த பயணம் அமைவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. திரு பியூஷ் கோயல் ஜப்பானிய நிறுவனங்களின் உயர்மட்ட தலைவர்களை சந்தித்து பேசுகிறார். திரு கோயல் ஜப்பானிய தொழில்துறை அமைச்சர் திரு அகசோவோ ரியோசோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். மேலும் அந்நாட்டு நாடாளுமன்ற மூத்த உறுப்பினர்களை சந்திக்கும் அவர் அங்குள்ள இந்திய சமூகத்தினருடனும் கலந்துரையாடுகிறார். திரு பியூஷ் கோயல் நகோயாவில் வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்புடன் இணைந்து நடைபெறும் சாலை கண்காட்சி ஒன்றிலும் பங்கேற்கிறார். ஐச்சி மாகாண தலைவர்கள் மற்றும் வாகன எஃகு துறைகளில் உள்ள முக்கிய உற்பத்தி முதலீட்டாளர்களுடனும் கலந்துரையாடுகிறார். மேலும் முன்னணி ஜப்பான் நிறுவனங்களுடன் தூய்மையான எரிசக்தி, உற்பத்தி, மின்னணுவியல் உள்ளிட்ட துறைகள் குறித்து விவாதிக்கிறார். இந்த பயணம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2047 தற்சார்பு இந்தியா என்ற இலக்கை அடையும் வகையில் உயர் தொழில்நுட்ப உற்பத்தி மற்றும் அடுத்த தலைமுறை தொழில்களுக்கு இந்த பயணம் வழிவகுக்கும் என்றும் அமைச்சகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது.
1: மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். அங்கு அவர் நடைபெறும் இந்திய ரஷ்ய அரசுகளுக்கு இடையிலான ஆணையத்தின் 27 அமர்வுக்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ராவுடன் இணைந்து தலைமையேற்கிறார். இந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், அறிவியல், பொருளாதாரம், தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார ஒத்துழைப்புகள், பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சனைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். இந்திய விமானப்படை ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற பிட் பிளாக் 2026 பயிற்சி மற்றும் மலேசியாவில் நடைபெற்ற உதாரா சக்தி 2026 பயிற்சி ஆகிய 2 சர்வதேச விமான பயிற்சிகளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. இந்த இரு நாடுகளுக்கான பணியமர்த்தல், செயல்பாடு, மேம்பாடு, ஒருங்கிணைப்பு மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு உள்ளிட்டவைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை மையமாக கொண்டு இப்பயிற்சி மேற்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பயிற்சியில் இந்திய விமானப்படையின் ரஃபேல் உள்ளிட்ட போர் விமானங்கள் பங்கேற்றன. வரும் 26 ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு புதுச்சேரியிலிருந்து மாஹேவிற்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் மாலை 6 வரும் 26-27 ஆகிய தேதிகளில் மாஹேவிலிருந்து புதுச்சேரிக்கு மாலை 5 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது. இதற்கான கட்டணம் முன்பதிவு உட்பட ₹770 நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்நிலை வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி மற்றும் கடலூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2047 இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாற விண்வெளித்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். போர்க்கப்பல்கள், கடலோர காவல்படை கப்பல்கள் மற்றும் அது தொடர்பான பிற துறைகளை உருவாக்குவதில் தற்சார்பு அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். அனைத்து பிரிக்ஸ் நாடுகளுக்கும் விளையாட்டுத் துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது. மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 அரசுமுறை பயணமாக நாளை ஜப்பான் செல்கிறார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: முன்பின் தெரியாத லிங்கை தொட்டா திருடங்களுக்கு உங்க அக்கவுண்ட் கதவை திறக்கிற மாதிரி. அவசரத்தில் மோசடியில் சிக்காதீர்கள். போலி KYC அப்டேட் லிங்கை தவிருங்கள். RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: இங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பிடம் மாவட்டம் திருக்கோள தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமே கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,000 வாங்கணும். ஒரு உதவி அவங்க ரொம்ப சமயமாவும் இருக்கு, எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள வெடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம.
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1444-47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 6:21:48. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக எஸ் சௌமியா அவர்கள் பாடிய பாடலை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 6:29. பக்தியை இசையாக கொடுக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். பிரியா சகோதரிகள் அவர்கள் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 6:33. மனோரஞ்சனம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 6:41. பக்தியை இசையாக கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல்

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 6:45. நான்கு நொடி மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் நிறைவாக பாடல் கேட்கலாம். பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ அவர்கள் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 6:50 15:00. நேர்களே, எமது நிலையத்தில் இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் அனைவருக்கு 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 7:00 திரேச, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம். புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற புதுச்சேரி ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 27வது பட்டப்படிப்பு தகுதி பெறும் விழாவின் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 8:00 திரியேசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானொலி, 10:00 ரவி வாசிரிய அகில பாரதிய சங்கீத சபா, விதுஷி பிரதிமா திலக் அவர்களின் காயில் இசை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 நிலைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்தும், 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்தும் அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:52 செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz-இல் இன்று இரவு 7:02 முதல் 7:15 மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி, நகர்ப்புறங்களில் முயல் வளர்ப்பும் சந்தைப்படுத்துதலும் குறித்து கடலூர் மாவட்டம் தமிழ்நாடு கால்நடை

மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மைய பேராசிரியர் டாக்டர் என் வெங்கடபதி அவர்கள் உடன் நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். மாடித்தோட்டம் வருமானம் பெருக்குதலும் கடலூர் மாவட்டம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஜி காயத்ரி அவர்களின் உரை. 8:05 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:00 இந்தியன் ஐடியல் சீசன் 16 இரண்டாவது ரன்னரப் மன்ராஜ் வீர்சிங் பங்கு பெறும் ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:53 முதல் 11:06 வரை தேன் சிந்துதே வானம். 9:53 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நேரில் 11:10 எஃப்எம் ரெயின்போ அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்தும் 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்தும் அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேற்று 1815 கிலோ ஹெர்ட்ஸில் 1215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிருக்க. நாளை காலை 6:10 என்னை தானும் நல்லவை கேட்க கேள்வி செல்வம் வழங்குபவர் முனைவர் மா. சர்குணம் அவர்கள். படிப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். ஜீவாமிர்தம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழலறிவும் மழைக்காடுகள் பூமியின் நுரையீரல்கள் வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை விளையாட்டுக்களம். புதுச்சேரியில் நடைபெற்ற முதலாவது தேசிய அளவிலான பெதாம் சாம்பியன்ஷிப் போட்டி குறித்த தொகுப்பு நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர். 7:25 நலமாய் வாழ புகையிலை பயன்பாட்டால் உடல் உறுப்புகளில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர். சூரியகுமார் அவர்கள். 7:30 என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02 முதல் 8:15 வரை. 8:30 முதல் 9 மணி வரை தகவல் தளம். 9:00 அரங்கசை. இதில் சுதா ஆர். எஸ். ஐயர் மற்றும் ஸ்ரீவித்யா ஆர். எஸ். ஐயர் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். ஆஸ்வாதி அவர்களின் வயலின் இசை. நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம். வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மூர்சிங். 10:02 கேட்டாலே இணைக்க முகநூல் வழி நேர் விருப்பம். 11:02 நேரலியில் நேர் நேரம். தலைப்பு நெகிழியை தவிர்க்க என்ன செய்யலாம். நெறிப்படுத்துகிறார் பூங்குழலி அவர்கள். நண்பகல் 12:00 டெக் குரு அறிவியல் முத்துக்கள். இதில் கடல் மட்ட உயர்வு எனும் பேராபத்து வாசிப்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து இந்தியாவின் கனவு திட்டம் ககன்யான் சித்திரம் எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். குரல் வண்ணம் கோபால் சரக மயிலாடுதுறை செந்தில்குமார். சந்திரவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை பழனி சண்முக சுந்தர தேசிகர் அவர்கள் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் சமையற்கலை நிகழ்ச்சி. 2:15 என்றும் மினியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் இந்தி பாடம் கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை இந்தல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் விஜய் சிவா அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 4:00 கண்ணன் என் காதலன் திரைப்பட ஒளிச்சித்திரம். திரைக்கதை ஆர் எம் வீரப்பன். வசனம் வித்வான் வே லக்ஷ்மணன். இசை எம் எஸ் விஸ்வநாதன். இயக்கம் பி நீலகண்டன். 5:00 பொன்மாலை பொழுது தோழி என்னும் இடம்பெறும் திரை இசை பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் விளக்கம். உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மாவட்டம் கிள்ளி சிங்காரக்குப்பம் முன்னோடி விவசாயி டி சிவராமன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல். அதனைத் தொடர்ந்து பண்ணை செய்தி இடம்பெறும்.

இரவு 8 மணி முதல் 8:52 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரம், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் இந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15

இந்தாகி நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேற்றிலே எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ஸில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் இனிவருக்கு. காலை 7:30 முதல் 7:45 வரை BWF உலக சாம்பியன்ஷிப் 2026 குறித்த ஒருங்கிணைந்த வானொலி அறிக்கை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் கேட்கலாம். 7:45 முதல் 8 மணி வரை வணக்கம் மக்களை, 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி ஜனார்தனன். 8:55 செய்பாலின் என்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர்விருப்பம். 10:02 கெட்செட் கோ கேம் ஷோ. 11:02 வளமான பரதம். மத்திய அரசின் பழங்குடி இனத்துக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த சித்திரம். அமைப்பு மயிலாடுதுறை தேர் செந்தில்குமார் மற்றும் சீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதிய தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில்

அவர்கள் 9:02 இணைய வழி நேர்விருப்பம், 10:02 கெட்செட் கோ கேம் ஷோ, 11:02 வளமான பாரதம், மத்திய அரசின் பழங்குடி இனத்துக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த சித்திரம், அமைப்பு மயிலாடுதுறை திரு செந்தில்குமார் மற்றும் சீனிவாச முருகன் ஆகியோர், 11:30 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதிய தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள், 1:02 ஹாய் ஸ்நேகிதியே சமையற்கலர் நிகழ்ச்சி, 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3:00 ஹலோ டாக்டர், புகையிலை பயன்பாடு மற்றும் வாய் புற்றுநோய் குறித்து நேயர்களின் சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் கடலூர் மாவட்ட புகையிலை கட்டுப்பாட்டு அலுவலர் டாக்டர் அபிநயா அவர்கள், 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5:00 முதல் 6:10 வரை அலையோடு விளையாடு நேரடியில் இணைக்கிறார் ஆர்ஜே பாரதி தேவி அவர்கள், 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 7:30 வரையிலும் மனமிருமதே தொலைபேசி வழி நேர் விருப்பம், 8:05 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல், 9:15 முதல் 9:30 வரை சென்னை வானொலி மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர் கேட்கலாம், 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்ததை வானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம், காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும், காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 இரவு 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 7 மணி. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கவிருக்கும் பாடல் டாக்டர் திரைப்படத்திலிருந்து.

0: நான் நெல்சன், எப்படி
1: வர்ற மாதிரி?
0: செஸ்
2: ஒரு பாட்டு வாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறேன்.
3: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 7:04. திரைச்சி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். கவன் திரைப்படத்திலிருந்து

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக விண்வெளித்துறையின் சாதனைகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு முறையை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக ஒடிசாவின் 5 மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் சதம் அடித்தார். இனி விரிவான செய்திகள். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக விண்வெளித்துறையின் சாதனைகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகள் இளையோருக்கு உந்து சக்தியாக இருக்கும் என்றும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 460 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் விண்வெளித்துறை அதிவிரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஜம்மு காஷ்மீரில் அமைதி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபியினர் மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார்.

0: மாண்டியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாலை மேம்பாட்டுப் பணிகளுக்காக நிலம் அளித்த விவசாயிகளின் நலனை புறந்தள்ளிவிட்டு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் அரசு செயல்படுவதாக குறை கூறினார். சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்காக நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு உரிய தொகை வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விவசாயிகள் போராடி வருவதாகவும், இருப்பினும் அரசு இதில் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் திரு ஹெச் டி குமாரசாமி கூறினார். தூய்மை பணியாளர்களுக்கு நவீன உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். தேசிய தூய்மை பணியாளர்கள் ஆணையத்தின் நிறுவன தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நவீன உபகரணங்களை கையாளும் பயிற்சியை தூய்மை பணியாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். விபத்தினால் உயிரிழக்கும் தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு குறித்த காலத்திற்குள் இழப்பீடு வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். ஒடிசாவில் தூய்மை பணியாளர்களுக்கு அதிநவீன கருவிகள் வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி கூறியுள்ளார். புவனேஸ்வரில் நடைபெற்ற கருத்தரங்கில் இதனை தெரிவித்த அவர், தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு ஒடிசா அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்தார். சாதாரண குடிமக்களும் உயரிய பொறுப்புகளை எட்டுவதற்கு நமது ஜனநாயக ஆட்சி முறையும் அரசியல் சாசனமும் வழிவகை செய்துள்ளதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். நாக்பூரில் இளையோரிடையே கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் தாமும் இதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜனநாயகத்தின் வலிமையை இளையோர் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு தேவேந்திர பட்னவிஸ் கேட்டுக் கொண்டார். கேரளத்தில் தென்னை நார் தொழிலாளர்களுக்கு ஓணம் பண்டிகையையொட்டி 2000 ரூபாய் கருணைத் தொகை வழங்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள அவர், இதன் மூலம் 5000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். பஞ்சாபில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் தரமாக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ஹர்பஜன் சிங் கூறியுள்ளார். பதிண்டாவில் புதிதாக அமைக்கப்பட்ட சாலையில் ஏற்பட்ட சேதத்தை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இதற்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு இப்பணியினை மேற்கொண்ட ஒப்பந்ததாரர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்பஜன் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டு முறையை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிஜேபியின் பொதுச் செயலாளர் திருமதி ஸ்மிருதி இரானி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மகளிரின் முக்கியத்துவம் குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்த கருத்துக்களை சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் மகளிருக்கான இடஒதுக்கீட்டினை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதேபோல் வந்தே மாதரம் பாடலை காங்கிரஸ் முழுமையாக பாட வேண்டும் என்றும் திருமதி ஸ்மிருதி இரானி கேட்டுக் கொண்டார். தெலங்கானாவில் ஆட்டோ ஓட்டுநர்கள் தாங்கள் அறிவித்துள்ள வேலைநிறுத்த போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பொன்னம் பிரபாகர் கவுட் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சித்திப்பேட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆட்டோ ஓட்டுநர்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைக்கு அரசு உரிய தீர்வு காணும் என்று கூறினார். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கென நலவாரியம் ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் அறிவித்தார். ஆட்டோ கட்டணங்களை மாற்றி அமைப்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக சிறப்பு குழு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இதனை கருத்தில் கொண்டு இன்று நள்ளிரவு முதல் மேற்கொள்வதாக அறிவித்திருந்த வேலைநிறுத்த போராட்டத்தை ஆட்டோ ஓட்டுநர்கள் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பீகாரில் வன்பொருள் கடை ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். பட்னா அருகே உள்ள கடையில் இந்த தீ விபத்து நேரிட்டதாகவும், இதற்கான காரணங்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

பங்களாதேஷில் முதலீடு செய்ய இந்தியாவும் அமெரிக்காவும் ஆர்வமாக உள்ளதாக அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு கண்டேக்கர் அப்துல் முக்தாதிர் கூறியுள்ளார். டாக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவைச் சேர்ந்த தொழில்துறை குழுவினர் கடந்த வாரம் பங்களாதேஷில் பயணம் மேற்கொண்டதை சுட்டிக்காட்டினார். முதலீட்டுக்கு உகந்த சூழ்நிலையை பங்களாதேஷ் அரசு ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு கண்டேக்கர் அப்துல் முக்தாதிர் தெரிவித்தார். கஜகஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. அந்நாட்டில் செயல்பாட்டில் இருந்த நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் முறை ஒரே அவையாக மாற்றுவதற்கு வகை செய்யும் அரசியல் சாசன திருத்தச் சட்டம் நிறைவேற்ற பிறகு நடைபெறும் முதலாவது தேர்தல் இதுவாகும். இந்த தேர்தலில் தற்போதைய அதிபர் திரு காசிம் ஜோமாத் டோகாயேவ் மீண்டும் போட்டியிடுவதற்கு வகை செய்யும் அம்சங்களும் இந்த சட்ட திருத்தத்தில் இடம்பெற்றுள்ளன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒடிசாவின் 5 மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஏற்கனவே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் வரும் புதன்கிழமை வரை கனமழை நீடிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிகல் சதம் அடித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்துள்ளது. தேவ்தத் படிகல் அபாரமாக ஆடி சதம் அடித்து 117 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். துரு ஜூரல் 7 ரன்னுடனும் ஷாரன்ஸ் ஜெயின் 4 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். அஷிதா பெர்னாண்டோ 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இரண்டு போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்பீனில் இன்று நடைபெறுகிறது. எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். மகளிர் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. மாலத்தீவு ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விவான் மீர்தா பட்டம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக விண்வெளித்துறையின் சாதனைகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டு முறையை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒடிசாவின் 5 மாவட்டங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிகல் சதம் அடித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 7:25. நேர்களை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்கவிருப்பது உழவர்களுக்கான அறிவிப்புகள். கடலூர் வேளாண்மை இணை இயக்குநர் விடுத்துள்ள அறிவிப்பு, மானியத்தில் நுண்ணுயிர் பாசனம் அமைக்க விவசாயிகளுக்கு அழைப்பு. கடலூர் மாவட்டத்தில் அரசு வழிகாட்டுதலின்படி அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் நுண்ணீர் பாசனம் அமைத்திட ஆண்டு இலக்காக 1020 ஹெக்டருக்கு ரூபாய் 670 லட்சம் நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டுள்ளது. இது குறித்து வேளாண்மைத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு, சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் குறைந்த அளவு தண்ணீரை பயன்படுத்தி அதிக பரப்பளவிலான பயிர்களுக்கு நீர் பாய்ச்சலாம். முறையான களை மேலாண்மை மற்றும் உர மேலாண்மை மூலம் பயிரின் மகசூல் அதிகரிக்கும். இத்திட்டத்தில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 2 ஹெக்டர் வரை 100% மானியமும், இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும், அதிகபட்சமாக 5 ஹெக்டர் வரை அனுமதிக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விருப்பமுள்ள விவசாயிகள் தங்களது நிலத்திற்கான சிட்டா அடங்கல், நில வரைபடம், மண் மற்றும் நீராய்வு அறிக்கை, குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், புகைப்படம், 2 எண்கள், சிறு குறு விவசாயியாக இருப்பின் சிறு குறு விவசாயி சான்று ஆகிய ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகம் மூலமாகவோ

இத்திட்டத்தில் ஏற்கனவே பயன்பெற்றுள்ள விவசாயிகள் தங்களுடைய நுண்ணீர் பாசன விண்ணப்ப தகவல்களை ஆதார் எண் அல்லது நிலப்புல எண் மற்றும் உட்பிரிவு எண் மூலம் அறிந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் சொட்டு நீர் பாசனம் அமைத்து 7 ஆண்டுகள் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் அமைத்து 3 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பின் அவர்களும் இத்திட்டத்தில் புதுப்பித்து கொண்டு பயன்பெறலாம். கடலூர் மாவட்ட விவசாயிகள் அனைவரும் பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் வகையில் தங்கள் பயிர் சாகுபடிக்கு நுண்ணீர் பாசன அமைப்புகளை ஏற்படுத்தி கூடுதல் வருவாய் பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த செய்தியை கடலூர் வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார்.

இன்றைய நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 27வது பட்டப்படிப்பு தகுதி பெறும் விழாவின் வானொலி தொகுப்பு கேட்கலாம்.

0: புதுச்சேரி ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 27வது பட்டப்படிப்பு தகுதி பெறும் விழா புதுச்சேரி கம்மன் கலையரங்கத்தில் நேற்று மாலை 4 மணி அளவில் நடைபெற்றது. விழாவில் தொடக்கமாக முதன்மை விருந்தினர் வருகை, தொடர்ந்து கல்வி குழும உறுப்பினர்கள் பேரணி வருகை.
1: புதுச்சேரி திரு என் ரங்கசாமி, ஹானரபிள் ஸ்பீக்கர் ஆஃப் புதுச்சேரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி திரு ஏ அன்பழகன், கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி, ஆஸ் த கெஸ்ட் ஆஃப் ஹானர் ஹானரபிள் மினிஸ்டர் ஃபார் அனிமல் ஹஸ்பண்ட்ரி திரு ஏ நமச்சிவாய, கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி, திரு பி கார்த்திகேயன், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி உசுடு, அண்ட் ஆல்சோ வி ஹாவ் வித் அஸ் பத்மஸ்ரீ அவார்டி டாக்டர் புண்ணியமூர்த்தி நடேசன், ஃபார்மர் ப்ரொஃபஸர் ஆஃப் வெட்டினரி ஃபார்மகாலஜி அண்ட் டாக்ஸிகாலஜி தனுவா, ஆஸ் ஸ்பெஷல் கெஸ்ட் ஆஃப் ஹானர் and the head of the institute Dr. K. Murugan.

0: அதனை தொடர்ந்து தேசிய கீதம் பாடப்பட்டது. விழாவில் தொடர்ந்து வரவேற்புரை ஆற்றி ஆண்டறிக்கை வாசித்தார் கல்லூரியின் புல முதல்வர் டாக்டர் கே முருகவேல் அவர்கள். தொடர்ந்து விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் புதுச்சேரி அரசின் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் ஏ நமச்சிவாயம் அவர்கள். விழாவில் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் புதுச்சேரி மாநில ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பி கார்த்திகேயன் அவர்கள். அவர் பேசும்போது,
1: ராஜீவ்காந்தி வெட்டினரி காலேஜ் 27வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதை மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கால்நடை மருத்துவக் கல்லூரி நீண்ட காலமாக எனது தொகுதியில் மிகச் சிறப்பாக செயல்பட்டு வந்து கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறது. மேலும் இந்த கல்லூரிக்கு முழு ஒத்துழைப்பும், இந்த கல்லூரிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்து கொடுத்து இன்றும் மிக சிறப்பாக இது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாணவர்கள் வெற்றி பெற்று கிராமங்கள் சென்று கால்நடைக்கு மிக சிறந்த மருத்துவத்தை நீங்கள் அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த அரசாங்கம் இது வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 27வது பட்டமளிப்பு தகுதி பெறும் மாணவர்களுக்கும் அடுத்த வருடம் பட்டம் பெற இருக்கும் மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: தொடர்ந்து விழாவில் சிறப்பு கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு பட்டப்படிப்பு தகுதி பெறும் விழா உரையாற்றினார் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக மருந்தியல் மற்றும் நச்சியல் துறையின் முன்னாள் பேராசிரியர் மற்றும் பாரம்பரிய மூலிகை மருத்துவத்துறையின் நிறுவன தலைவராக பணியாற்றிய பத்மஸ்ரீ டாக்டர் என் புண்ணியமூர்த்தி அவர்கள். அவர் பேசும்போது,
2: அனைவருக்கும் வணக்கம். Congratulations to every one of the graduates here. So I am deeply honored to celebrate a milestone with you young graduates. You cross the line from the veterinary education and being a student and to become a certified doctors, scientists, and watch my word, guardians of one health. This is a very important paradigm shift in the thinking of the veterinary profession in the last few years. I am trying to take it forward very effectively. So you have spent years studying about different subject A to Z, from anatomy to zootechny, including of course pharmacology, because that is the center of this work for my ethnoveterinary medicine. So you now step into a world, what you have studied to understand how to deal with the case. When you enter the field, you are not going to just deal with the textbook cases, but it is going to be something very challenging to solve. India of course is a global leader in milk production, meat and egg, you name it. But apart from the numbers of this, the challenges are very many. We have invisible challenges. You might have heard about people talking about laboratory production of meat, milk, and of even eggs. What is the fun in it? We are not dealing with products. We are dealing with the livelihoods of people. You have to provide solace to the animals and their livelihood to the, in terms of income and support to the owners. India is a country of millions who are working in the rural sites. Somewhere they say it around 60%. I don't know how long they are going to stay there. We cannot all live in cities. We have to

0: படிக்கிற டாக்டர்கள் படிச்சுட்டு வெளியில் வரும்போது மருத்துவராகிறாங்க, பிஜி முடிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நோயாளிகள்கிட்ட வந்து உனக்கு என்னம்மா உடம்புன்னு கேட்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் யாருக்கிட்ட கேட்க முடியும் உங்களுக்கு என்ன உடம்புக்குன்னு? கால்நடை துறையில் கேட்க முடியுமா? கால்நடை பிரிவில் கேட்க முடியுமா? முடியாது. அந்த கால்நடைகளுக்கு என்ன உடம்பு சரியில்லை என்பதை இயற்கையோடு உள்ள உணர்வோடு உணர்ந்து அதற்கு வைத்தியம் பார்க்கின்ற நீங்கள் உள்ளபடியே உயர்வான ஒரு இடத்துகளில் இருப்பவர்கள். அது ஒரு பெரிய விஷயம். அது பிறந்த குழந்தைக்கு வந்து வயிற்று வலிக்குதுன்னா அதுக்கு அழைத்தான் தெரியும், என்னன்னு தெரியாது. ஆனால் டாக்டர் என்ன பண்ணுவார், நாக்கை இன்னிட்டி பார்ப்பார், கண்ணை இப்படி பார்ப்பாங்க, கழுத்தில் அமைக்கி பார்ப்பாங்க. அப்போ அது போன்ற ஒரு சில சிம்டம்ஸ் வரும்போது அவங்களுக்கு இந்த நோயின் தெரியும். அதை மாதிரி வந்து வாய் பேச முடியாத அந்த கால்நடைகளுக்கு அதற்கு என்ன நோய் என்பது அதுக்கு சொல்ல தெரியாது, வாய் பேச முடியாது. அதை இனம் கண்டு அதற்குரிய மருத்துவம் செய்யக்கூடிய நீங்கள் உள்ளபடியே ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் என்று நான் மனதார பாராட்டுகிறேன். நம்மளுடைய அரசு என்பது ஆரம்ப கல்வி, பள்ளிக்கல்வி, கல்லூரி கல்வி, அதற்கு மேலும் உயர்கல்வி, இவை அத்தனையிலையும் இந்தியாவிலேயே ஒரு தன்னிறைவு அடைந்த மாநிலம். இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் ஒரு ஆண்டுக்கு ஏறத்தாழ 450 பிள்ளைகளுக்கு மருத்துவம் படித்துவிட்டு வெளியில் வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. அதே போன்று கால்நடை துறையிலும் ஒரு ஆண்டுக்கு உங்களது கல்லூரியில், நான் இப்போ இங்கே தான் கேட்டிருந்தேன், ஒரு ஆண்டுக்கு பட்ஜெட்டில் கூட ஒரு 30 கோடி ரூபாய்க்கு மேலே பணம் ஒதுக்குறாங்க. 100 பிள்ளைகள் ஆண்டுதோறும் பட்டதாரியாக வெளியில் வரீங்க. ஆனால் அப்படி பட்டதாரியாக வெளியில் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறதா? அதுதான் இதனம் நம் முன்னில் இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்குறி. கடந்த ஆண்டு கூட 18 இடங்களுக்கு இன்டர்வியூ நடத்தப்பட்டது. 1000 மாணவர்கள் அகில இந்திய அளவில் வந்து அந்த இன்டர்வியூவில் கலந்து கொண்டாங்க. ஆனால் புதுச்சேரியிலிருந்து ஒரு பிள்ளை கூட, புதுச்சேரி மாநிலத்தில் படித்த ஒரு பிள்ளைக்கு கூட அந்த வேலைவாய்ப்பில் வேலை வழங்கப்படவில்லை, வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை. அப்பொழுது நம்முடைய இந்த கொள்கை முடிவில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தயவு செய்து ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும். படித்து பட்டம் பெறக்கூடிய அந்த கால்நடை மருத்துவக் கல்லூரியிலிருந்து வருகின்ற பிள்ளைகளுக்கு புதுச்சேரி மாநிலத்தில் வேலைவாய்ப்பில் 50% இடங்களை ஒதுக்க நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த சட்டமன்றத்தில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று அன்போடு கேட்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
1: விழாவில் தொடர்ந்து முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டப்படிப்பு தகுதி சான்றிதழ்களை வழங்கி பேசினார் புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமி அவர்கள்.
2: அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரியுடைய கால்நடை மருத்துவக் கல்லூரியுடைய 27வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எனது அன்பிற்கும் பாசத்திற்குரிய பெரியவர்களே, சகோதர சகோதரே, அன்பான மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நம்முடைய கால்நடை மருத்துவக் கல்லூரியுடைய 27வது பட்டமளிப்பு விழா. பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொண்டு நீங்கள் இன்று பட்டத்தினை பெற்றிருக்கின்றீர்கள். இதுவரை நம்முடைய கால்நடை மருத்துவக் கல்லூரியில் எவ்வளோ பேர் பட்டம் பெற்றிருப்பார்கள், எத்தனை நம்முடைய பிள்ளைகள் பட்டத்தினை பெற்றிருக்கின்றார்கள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது உண்மையில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த கல்லூரி தொடங்கப்பட்டது 1994. அப்போது எத்தனை கல்லூரிகள் இருந்திருக்கும் நம்முடைய தமிழ்நாடு புதுச்சேரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சொற்பமாக, அதாவது ஒரே ஒரு கல்லூரி, இரண்டு கல்லூரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு தான் நம்முடைய கால்நடை மருத்துவக் கல்லூரி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருந்தது. நம்முடைய புதுச்சேரி ஒரு சிறிய மாநிலம், ஒரு யூனியன் பிரதேசம். இதில் ஒரு எண்ணம், பல கல்லூரிகள் எல்லா பிரிவு பாடத்தினையும் படித்து முடித்து வெளிவருகின்ற மாணவர்கள் இங்கே இருக்க வேண்டும், கல்லூரிகள் வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த கல்லூரி நம்முடைய புதுச்சேரிக்கு வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் மத்திய அரசிடம் கேட்ட பொழுது மத்திய அமைச்சகம் எந்த பெரிய தமிழகத்தில் பெரிய மாநிலத்தில் இருக்கிறதே ஒரு கல்லூரி, நீங்கள் இருக்கிறது ஒரு சின்ன பகுதி, இங்கே ஒரு மருத்துவக் கல்லூரி, இது கால்நடை மருத்துவக் கல்லூரியா அப்படின்னு ஒரு கேள்வி.

வினா எழுப்பப்பட்டது அப்பொழுது. அப்போ கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ, அனுமதி கிடைக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தாலும், எங்களுடைய மாநிலம் தனி மாநிலம், ஒரு யூனியன் பிரதேசம், தனியாக ஒரு கல்லூரி வேண்டும் என்ற கோரிக்கையை அன்று வலியுறுத்தி இந்த கல்லூரி பெறப்பட்டது 1994. அவங்க கேட்டபொழுது அவங்க என்னென்ன கேட்டாங்களோ, அவர் கேட்ட அத்தனையும் தேவையான நிலங்கள், தேவையான வசதிகள், கல்லூரிக்கான கட்டிடம், இவையெல்லாம் உடனடியாக கொடுக்கப்பட்டு தொடங்கப்பட்டது தான் இந்த கல்லூரி. அப்போது இந்த கல்லூரியில் படித்து வெளிவருகின்ற மாணவர்களுக்கு படிக்கிறது எப்படி இருக்கும், எவ்வளோ சிரமம் இருக்கும், இந்த பாடத்திட்டம் எப்படி இருக்கும், கால்நடை மருத்துவக் கல்லூரி எப்படி இருக்கும், வெளியே வருகின்ற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம், சின்ன சந்தேகம். ஏன்னா பெரும்பாலும் எதிர்பார்ப்பது படித்து விட்டு வெளியே வந்த பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் இருக்கும், எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கும். அது குறிப்பாக கால்நடை மருத்துவக் கல்லூரி எளிதாக படித்து விட்டு வெளியே முடித்துட்டு வருகின்ற ஒரு கல்லூரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா முதல்ல தெரில, எனக்கு கூட சரியாக தெரில, அது ஆரம்பிக்கும் பொழுது தெரியல. அப்போது இந்த மாணவர்களை கேட்கும்போது, சேர்ந்த பிறகு அந்த மாணவர்களை கேட்கும்போது மிக மிக சிரமமான ஒன்று, அதாவது எம்பிபிஎஸ் படிக்கிறத விட இது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வெளியே வரும்போது அவங்க கேட்கும்போது மாணவர்கள்லாம் சொன்னது. ஆனால் இந்த கல்லூரி வெளியே படித்து விட்டு வந்த மாணவரும் சரி, இந்த கல்லூரிய தரமும் சரி, ஒரு சிறந்த கால்நடை மருத்துவக் கல்லூரி, நம்முடைய மருத்துவக் கல்லூரி அப்படி என்று சொல்லக்கூடிய நிலையில் நிர்வாகமும் சரி, பேரரசு பெருமக்களும் சரி, மாணவர்களும் சரி, அந்த பெயரினை நம்முடைய புதுச்சேரிக்கு பெற்றுக் கொடுத்தார்கள். இன்றளவும் அந்த பெயர் நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, கல்லூரி அந்த இடம் கிடைக்குமா? இப்போ நம்ம சென்டாக் மூலமாக எடுக்கிறோம், கல்வி எப்படி தேர்வு செய்யணும், எப்படி மாணவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். ஒரு விரும்பி வந்து படிக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக நம்முடைய கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி இருந்து கொண்டே இருக்கின்றது. பொதுவாக எல்லோரும் விரும்புவது, பெற்றோர் விரும்புவது, எல்லாம் நினைப்பதெல்லாம் கல்லூரி படிப்பை முடித்து வெளியே முடிந்து நம்ம பிள்ளைகளுக்கு வேலை இருக்கணும், அரசில் வேலை இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க, நினைப்பாங்க. அது வழக்கம், பெற்றோர்களுக்கு இருக்கின்ற ஒரு எண்ணம். ஆனால் இந்த படிப்பை பொறுத்தவரை நீங்கள் பார்க்கலாம், நம்முடைய கல்லூரியில் படித்து முடித்து விட்டு வெளியே சென்றவர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள், எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க. புதுச்சேரியில் ஒரு சிறிதளவு ஒரு எண்ணிக்கை குறைவாக நண்பர்கள் இங்கே பணியாற்றினாலும், வெளியில் எவ்வளோ பேர் போயிருக்காங்கன்னு பாருங்கள். எல்லா நாடுகளிலும் இருக்கின்றார்கள், நம்முடைய கல்லூரியில் படித்து விட்டு சென்ற மாணவர்கள் எல்லா நாடுகளிலும் பணியாற்றி கொண்டு இருக்கின்றார்கள், அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. நான் முதலே கேள்விப்பட்டிருக்கேன், இப்பயும் சொன்னாங்க, யூஎஸ்ஏல இருக்காங்க, யூகேல இருக்காங்க, இந்த மாதிரி ஃப்ரான்ஸ் இருக்காங்க, நிறைய கேள்விப்பட்ட நிறைய வெளிநாட்டில் இருக்காங்க, வெளி மாநிலத்தில் பணியாற்றி கொண்டு இருக்கின்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய பஜன்கோவா காலேஜ் இருக்குது காரைக்கால், பிஎஸ்சி அக்ரி முடித்தவங்க, இவங்க பல பேர் இப்போ நம்முடைய ஐஏஎஸ் அதிகாரிகளாக பணியாற்றி கொண்டு இருக்கணும், அங்கே முடித்தவங்களும் பணியாற்றி கொண்டு இருக்கின்றார்கள். அதே போன்று வெட்டினரி நம்முடைய காலேஜை முடித்தவங்களும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில், பேங்க்கில் இது மாதிரி எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் பணிக்கு சென்று கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் நிறைய பேர் எல்லோருக்கும் வேலை இருக்குது, அது ஒன்றும் சந்தேகம், அதாவது வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒரு சில நல்ல பணியில் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதே சமயத்தில் இதில் தனியாகவும் இந்த கிளினிக் வச்சுக்கிட்டு ஒரு அது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சொல்லுவாங்களே, அது மாதிரி சம்பாதிக்கக்கூடிய ஒரு பட்டப்படிப்பு தான் நம்முடைய இந்த பட்டப்படிப்பு. அதனால் யாரும் எந்த வேலையும் இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லவே முடியாது. நம்முடைய கால்நடை மருத்துவக் கல்லூரி படித்து விட்டு வெளிவந்திருக்கின்றவர்கள், அது குறிப்பாக கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிப்பது என்பது உண்மையிலே ஒரு மனித நேயத்தோடு செய்கின்ற ஒரு செயல். சொன்னார் இல்லைப்பா, சொல்ல முடியாது, வாய் திறந்து என்ன சொல்லணும் நாமே தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும், அது என்ன வியாதி அதுக்கு இருக்கும் பார்த்துட்டு செய்யணும். மனிதர்களுக்கு எப்படி நோயை குணப்படுத்த சிகிச்சை அளிக்கணும், அதே மாதிரி கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கின்ற ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. அது மனித நேயத்தோடு செய்கின்ற ஒரு பணி. புதுச்சேரியில் வந்து படித்து கொண்டிருக்கின்றால் இதில் நம்முடைய கால்நடை மருத்துவக் கல்லூரியும் ஒன்று. நீங்கள் பார்க்கலாம் பிற மாநிலத்தை சார்ந்த மாணவர்கள் எத்தனை பேர் இங்கே படிச்சுட்டு இருக்காங்க, இன்று பட்டம் பெற்று இருக்கின்றால் நம்மை எண்ணி பார்க்கலாம். அப்படி புதுச்சேரியானது நல்ல கல்வியை கொடுக்கின்ற ஒரு மாநிலமாக இப்பொழுது திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக எல்லோருக்கும், ஏழை எளிய மாணவர்கள்
பட்டணம் பெறுகின்ற வாய்ப்பினை

0: அரசு உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் மருத்துவர்களாக, பொறியாளர்களாக, நிர்வாக பணியில் சிறந்து விளங்குகின்றவர்களாக வருகின்ற ஒரு நிலை புதுச்சேரியில் உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நல்ல கல்வி கொடுக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் படிக்கின்ற மாணவர்களுக்கு எளிதில் உயர்கல்வி கிடைக்கிற ஒரு வாய்ப்பு புதுச்சேரியில் உண்டு. அந்த வாய்ப்பினை அரசு உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதனால் தான் நம்முடைய புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறந்த மாநிலம் என்ற நிலையை எட்டியிருக்கின்றது. ஒரு சிறிய மாநிலத்தில் முதன்மை மாநிலமாக நம்முடைய மாநிலம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு அடிப்படை வளர்ச்சி மிக முக்கியமானது கல்வி. கல்விக்காக அதிக நிதியை ஒதுக்கி நம்முடைய அரசானது எல்லோருக்கும் கல்வி நிலையை உருவாக்கி இருக்கின்றது. அதனால் புதுச்சேரியை சார்ந்த பிள்ளைகள் நன்றாக பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியில் சென்று பட்டத்தினை பெற வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் பட்டதாரிகள் என்ற நிலை இப்பொழுது புதுச்சேரியில் உண்டு. ஒரு வீட்டில் ஒரு பட்டதாரி பேர் சிரமம். அப்போது இன்றைக்கு ஒரு வீட்டில் மூன்று பட்டதாரிகள், இரண்டு பட்டதாரிகள் சொல்லக்கூடிய நிலை, மருத்துவர்கள், பொறியாளர் என்று சொல்லக்கூடிய நிலை இப்பொழுது புதுச்சேரியில் உண்டு. அதற்கு நம்முடைய அரசானது மத்திய அரசுடைய உதவியோடு அதிக நிதியை ஒதுக்கி எல்லோருக்கும் கல்வி நிலையை உருவாக்கி இருக்கின்றது. இன்று நீங்கள் பட்டம் பெற்றிருக்கின்றீர்கள். உங்களை காணும்போது மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுடைய பெற்றோர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சி. ஏன்னா தன்னுடைய பிள்ளை ஒரு நல்ல படிப்பை முடித்து, நல்ல கல்லூரியில் சென்று படித்து, நல்ல படிப்பை முடித்து இந்த பட்டமளிப்பு விழாவிலே எல்லோருடைய முன்னிலையிலும் பட்டத்தினை பெற்றிருக்கின்றார்கள் என்னும் பொழுது பெற்றோர்களுக்கு அது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்று. நீங்கள் சிறப்பாக பணியாற்றி சிறந்தவர்களாக, நல்ல மருத்துவர்களாக, நிர்வாகத்தில் சிறந்தவர்களாக வர வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி அனைவருக்கும் நன்றியினை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.
1: விழாவில் தொடர்ந்து ஒவ்வொரு கால்நடை மருத்துவரும் ஏற்க வேண்டிய உறுதிமொழி சாசனத்தை படித்தார் கல்லூரியின் துணை பதிவாளர் டாக்டர் எம் செந்தில்குமார் அவர்கள்.
2: The veterinarian's oath, being admitted to the profession of veterinary medicine, I solemnly swear to use my scientific knowledge and skills for the benefit of the society through the protection of animal health, the relief of animal suffering, the conservation of livestock resources, the promotion of public health, and the advancement of medical knowledge. I will practice my profession conscientiously, with dignity, and in keeping with the principles of veterinary medical ethics. I accept as a lifelong obligation the continual improvement of my professional knowledge and competence. Thank you.
1: இவ்விழாவில் 32 மாணவர்கள், 41 மாணவிகள், மொத்தம் 73 மாணவர்களுக்கு பட்டப்படிப்பு தகுதி சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த மாணவர்கள் புதுச்சேரி மற்றும் கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கோவா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஹரியானா, பீகார், மேகாலயா, ராஜஸ்தான் உட்பட 11 மாநிலங்களிலிருந்து புதுவைக்கு வந்து பயின்றனர். இவ்விழாவில் அரசு துறை சார்ந்த உயர் அதிகாரிகள், மாணவர்கள், மாணவர்களின் பெற்றோர், கல்லூரி பேராசிரியர்கள், பணியாளர்கள் மற்றும் விருந்தினர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். மாணவர்களில் முதல் மதிப்பெண் பெற்ற டாக்டர் சபரிஷ் மற்றும் மாணவிகளில் முதல் மதிப்பெண் பெற்ற டாக்டர் ஷயானா ஆகிய இருவருக்கும் பரிசு வழங்கப்பட்டது. தனிப்பட்ட பாடங்களில் முதல் மதிப்பெண் பெற்ற மற்ற மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சி நிறைவாக தேசிய பாடல் வந்தே மாதரம் பாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது.

இதுவரை புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 27வது பட்டப்படிப்பு தகுதி பெறும் விழாவின் வானொலி தொகுப்பு கேட்டீர்கள்.

நேற்று நடைபெற்ற ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 27வது பட்டப்படிப்பு தகுதி பெறும் விழாவின் வானொலி தொகுப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சி அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 7:59. நேர்களே, நாளை பிற்பகல் 12 மணிக்கும் டெக் குரு, இதில் அறிவியல் முத்துக்கள். இதில் கடல் மட்ட உயர்வு எனும் பேராபத்து. வாசிப்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். இந்தியாவின் கனவு திட்டம் ககன்யான் சித்திரம் எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். குரல் வண்ணம் கோபால் சாராக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், சந்திரவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 8 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக சேது திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 8:11. 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம், மஜ்னு திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 8:32. 1815 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம், பாய்ஸ் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 8:39. திரைசி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். எனக்கு 20 உனக்கு 18 திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 8:43 48 திரைசி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். சாமுராய் திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 8:49. திரைசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். ராம் திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி புதுவை. நேரம் 8:54. 18 திரைசை நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சரவணகுமார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை ஆந்திர மாநிலம் ஏலூர் மாவட்டம் முசுனூறு கிராமத்திற்கு செல்கிறார். இந்த பயணத்தின் போது இந்தியாவின் முதல் மரபணு மாற்றப்படாத அதிக வளர்ச்சி திறன் கொண்ட பாப்கார்ன் மக்காச்சோள கலப்பின விதையை அறிமுகப்படுத்தி உரையாற்றுகிறார். உலகெங்கிலும் உள்ள மக்கள் தாங்கள் ஒரு தொழிலை தொடங்க விரும்பினால் இந்தியாவிற்கு வர வேண்டும் என்ற உணரும் வகையில் விண்வெளி ஆராய்ச்சியில் தனியார் துறை உலகளாவிய புதுமை பிம்பத்தை உருவாக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை புதுடெல்லியில் நடைபெறும் 9வது தேசிய பாதுகாப்பு உத்திகள் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். 2 நாட்கள் நேரடி மற்றும் காணொலி மூலமாக நடைபெறும் இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து பல்வேறு பாதுகாப்பு படைகள் மற்றும் காவல் படைகளைச் சேர்ந்த

350க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பல்வேறு பிரச்சினைகள் மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு உள்ள சவால்கள் குறித்து விவாதிக்க உள்ளனர். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். போர்க்கப்பல்களை உருவாக்குவதில் சுயசார்பினை எட்ட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். வரும் 26ஆம் தேதி ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு புதுச்சேரியிலிருந்து மாஹேவிற்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் மாலை 6 மணிக்கும் வரும் 26, 27 ஆகிய தேதிகளில் மாஹேவிலிருந்து புதுச்சேரிக்கு மாலை 5 மணிக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக புதுச்சேரி சாலை போக்குவரத்துக் கழகம் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க 492 பேர் அடங்கிய இந்திய குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் துருவ் நேகி தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி பத்ரி வென்றார்.

0: புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க 492 பேர் அடங்கிய இந்திய குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் துருவ் நேகி தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெற்றி பதக்கம் வென்றார். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவேறுகிறது. வணக்கம்.
1: நேரிலே இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 9:30. 1815 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி சங்கீத வானிலை. சங்கீத வானிலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்க போகிறீங்க இதயம் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷவாணி புதுவை, நேரம் 9:35. சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 9:40 35. சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். மௌன ராகம் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 9:45:24 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். காதலன் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 9:51. சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். தென்காசி பட்டணம் திரைப்படத்திலிருந்து.
1: மயிலிறகே மயிலிறகே, மணிக்கிளியே மணிக்கிளியே.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 9:55 நொடி. சங்கீத வானிலை நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம், நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 11 மணி. நேர்களை ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெர்ட்ஸில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவருக்கு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க கேள்வி செல்வம், வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 11 மணி. நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவருக்கு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க கேள்வி செல்வம் வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். ஜீவாமிர்தம் தயாரித்தல் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மேலெடுத்துரைத்த செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். மழைக்காடுகள் பூமியின் நுரையீரல்கள் வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை. விளையாட்டுக் களம் புதுச்சேரியில் நடைபெற்ற முதலாவது தேசிய அளவிலான பெத்தாம் சாம்பியன்ஷிப் போட்டி குறித்த தொகுப்பு நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர். 7:25 நலமாய் வாழ புகையிலை பயன்பாட்டால் உடல் உறுப்புகளில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02 முதல் 8:15 வரை 8:30 முதல் 9 மணி வரை தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை. இதில் சுதா ஆர் எஸ் ஐயர் மற்றும் சி வித்யா ஆர் எஸ் ஐயர் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். ஹாஸ்வாதி அவர்களின் வயலின் இசை. நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம். பி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங். சென்னை அஞ்சல் 10:02 கேட்டாலே இணைக்க முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேரலையில் நேயர் நேரம் தலைப்பு நெகிழியை தவிர்க்க என்ன செய்யலாம்? நெறிப்படுத்துகிறார் பூங்குழலி அவர்கள். நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு அறிவியல் முத்துக்கள். இதில் கடல் மட்டு உயர்வு எனும் பேராபத்து வாசிப்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து இந்தியாவின் கனவு திட்டம் ககன்யான் சித்திரம் எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். குரல் வண்ணம் கோபால் சராக மயிலாடுதுறை த செந்தில்குமார். சந்திருவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை பழனி சண்முக சுந்தர தேசிகர் அவர்கள் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதிய தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் சமையற்கலை நிகழ்ச்சி. 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழி பயிற்சியில் இந்தி பாடம் சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சரல் விஜய் சிவா அவர்கள் பாட்டு. மாலை 4 மணிக்கு கண்ணன் என் காதலன் திரைப்பட ஒளிச்சித்திரம். திரைக்கதை ஆர் எம் வீரப்பன். வசனம் வித்வான் வே லக்ஷ்மணன். இசை எம் எஸ் வித்வநாதன். இயக்கம் பி நீலகண்டன். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது தோழி என்னும் இடம்பெறும் திரை இசை பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணி முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மாவட்டம் கிள்ளை சிங்காரக்குப்பம் முன்னோடி விவசாயி டி சிவராமன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் கண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பன்னிச்சொதி ஆகியவை இடம்பெறும். இரவு 8 மணி முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு தேன்மழை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் இந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி 11 மணி இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

நேர்களே, புதுவை வானொலியின் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.